கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சுகமோ என் மனம் ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம் எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது ஹே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில வெற்றி பெற நிர்வாக திறமை அவசியம். அந்த ஒரு திறமை இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்ப்புகளை கண்டு இடிந்து போய் உட்கார்ந்து விட மாட்டார்கள், குழம்பி தவிப்படைய மாட்டார்கள், கொண்ட குறிக்கோளை கைவிட மாட்டார்கள். பிறக்கும் போது எதையும் கொண்டு வந்ததில்ல, பிறந்து மண்மேல் இருக்கும் போது எதையும் கொண்டு போறது இல்ல. இந்த ஒரு முதுமொழிய நம்ம மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கணும். உலகமே தன் வீடாக, உலக உயிர்கள் தன் உற்றார் உறவினராக கருதக்கூடிய உயர்ந்த பண்பு உருவாகணும். நிர்வாக திறமை கொண்ட எந்த ஒரு மனிதரும் உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். எளிய யோசனைகள் கூட பெரிய வளத்தை சம்பாதிச்சு தர முடியும். ஆக எதையும் சாதாரணமா மதிச்சு ஒதுக்கிட கூடாது. எண்ணங்களும் அதை ஒட்டின செயல்பாடுகளும் நமக்கு செல்வத்தையும் வளத்தையும் கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். எண்ணங்களும் செயல்களும் காரணங்கள், செல்வமும் வளமும் அதோடைய விளைவுகள். நான் புத்திசாலி, திறமசாலி, பணக்காரன் இந்த மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும் போது நிச்சயமா அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள உருவாயிடும். தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்ன அப்படின்ற கவிஞரின் வரிகள் கூட தன்னம்பிக்கையுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடியதா இருக்குது. வாழ்க்கையில தன்னம்பிக்கை நிச்சயமா உயர்த்தியே தீரும். வாழ்க்கையில வெற்றி அடைகிறது அப்படின்றது ஒரு சாதாரண காரியம். நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்களை நிலைநிறுத்துறோமோ, எந்த வகையான எண்ண அலைகளை வெளியில பரவ விடுறோமோ, அதுக்கு தகுந்தபடிதான் பலன் கிடைக்கும். தோல்வி மனப்பான்மைக்கு ஒரு நாளை இடம் கொடுக்க கூடாது. வெற்றி நிச்சயம், சுகம் நிச்சயம், ஒளிமயமான எதிர்காலம் நமக்காக காத்திருக்கிறது. இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருக்கணும். ஒரு கஷ்டமோ கவலையோ வந்துடுச்சுன்னா தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போய் ஒரு மூலையில உட்கார்ந்துடக் கூடாது. கஷ்ட சுகங்கள் வாழ்க்கையில குறுக்கிடுறது சகஜம். அதை சமாளிச்சு வெற்றி அடைகிறது நம்மளோட கடமை. எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி வீணா கவலைப்படுறதால நம்மளுடைய உடல்நிலை தான் மோசமா மாறிடும். அதோ வெற்றி கிடைச்சிடுச்சே அப்படின்னு நினைச்சு ஒரு செயல்பாடு செய்யும் போது அந்த செயல்ல நம்மளுடைய மனசு ஊன்றி செயல்படுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி வீணா கவலைப்படும் போது ஏற்கனவே உள்ள நிலைமையும் பறி போயிடும். தைரியமும் ஆற்றலும் இல்லாத நபர்களை யாரும் விரும்ப மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஆக வீணான கவலைகளுக்கு நம்ம மனசுல ஒரு நாள் இடம் கொடுக்காம உறுதியோட செயல்படணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் துணிச்சலோட முடிவெடுக்கணும், எடுத்த முடிவை நிறைவேற்றிடணும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் வாழ்க்கையோட வெற்றி படிகளை எட்டி பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எடுத்த முடிவை நாளைக்கே மாத்திடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி குதிரை கொம்பாதான் அமையும். உலகியல் வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் ஏமாற்றங்களையும் அறவே விலக்கி கொண்டு ஒரு நாளும் ஒருத்தராலையும் வாழ முடியாது. ஆனா அந்த இன்னல்களாலையும் ஏமாற்றங்களாலையும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அதற்கு ஏற்ற வகையில் நம்மளோட இதயத்தை வலுப்படுத்த முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
5: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
4: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இன்னா செய்யாமை, அதிகாரம் 32, குறள் எண் 320. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர், துன்பம் தருவன எல்லாம் துன்பம் செய்தவரின் மேல் சென்று சேர்வன. ஆகவே துன்பப்படாமல் இருப்பதை விரும்பக்கூடிய நபர் பிறருக்கு துன்பம் செய்யாது இருக்க வேண்டும். தீங்கு செய்தவர்க்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்றை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு காட்டுக்குள்ள புதுசா தியானம் பண்றதுக்காக ஒரு முனிவர் வந்தாராம். ஓராண்டு கால தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்குள்ள ஒரு ஞான உதயம் உருவாகுச்சான். நாம எப்போ என்ன தீமை செய்யறோமோ அதற்கான பலன் நம்ம வாழ்நாள் முடியறதுக்குள்ள நிச்சயமா நம்மள தேடி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சாராம். கொஞ்ச நாட்கள்ல அதே காட்டுக்குள்ள அரண்மனையில கொள்ளையடிச்ச சில திருடர்கள் கொள்ளையடித்த பொருட்களோட ஓடி வந்தாங்களாம். அங்க வந்து அவங்க பங்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல வீரர்கள் துரத்திட்டு வந்ததால அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாங்களாம். ஆக கண்டெடுத்த பொருட்களை எடுத்துட்டு திருடர்களை தேடி போறாங்க வீரர்கள். திருடர்களை பிடிச்சது மட்டும் இல்லாம துறவியையும் திருடர் அப்படின்னு நினைச்சு புடிச்சிட்டு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போனவங்க அரண்மனையில கொள்ளையடிச்சதால எல்லாருக்கும் கழுவில் ஏற்றி கொல்ல வேண்டும் அப்படின்ற தண்டனைக்கு நாங்க கழுமரத்துல ஏத்துறாங்க. கழுமரம் அப்படின்றது கூர்முனையாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அதன் மீது அவர்களை ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு கடுமையான தண்டனை. அந்த ஒரு நேரத்துலதான் துறவி நினைச்சாரா, சின்ன வயசுல நான் துன்புறுத்தாத உயிர்களே இல்லை, பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி, தட்டான் பூச்சி, அதையெல்லாம் கூரிய முட்களால குத்தி காயப்படுத்தி இருக்கேன். வளர்ந்ததுக்கு அப்புறமா தெருவில் போகக்கூடிய நாய்க்குட்டிகளை அடிச்சு விரட்டி இருக்கேன். தவளை, பூச்சி இனங்கள், இந்த மாதிரி எதெல்லாம் என் கண்ணுல தென்படுதோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் வலியால துடிக்க வச்சிருக்கேன். ஒருவேளை அதனுடைய விளைவுகளை தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாராம். இந்த கதை உண்மையானதாகவும் இருக்கலாம், கற்பனையானதாகவும் இருக்கலாம். ஆனா இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இன்று நாம் செய்யும் தீமை என்றாவது ஒரு நாள் திரும்ப நமக்கே வந்து சேரும். தவறு செய்த பயமும் குற்ற உணர்ச்சியும் நிம்மதியை கெடுக்கும். ஆக சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தீமையான செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. தவறு செய்யாத உள்ளம் எப்போதும் பயமின்றி நிம்மதியாக வாழும். நல்ல செயல்கள் நன்மையான பலன்களை மட்டுமே தந்து வாழ்க்கையை உயர்த்தும். பிறருக்கு தீமை செய்யாத மனிதர்களை சமூகம் போற்றும், அன்பு செலுத்தும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம் தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி கொண்ட அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள LIC பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பைல இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு முறை ஒரு காட்டுக்குள்ள துறவி ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம். இறைவனை நினைத்து பாடல்கள் பாடிக்கொண்டு போயிட்டு இருந்தாராம். அந்த நேரத்துல பாதையில ஒரு பொன்முடிப்பு ஒண்ணு கிடந்ததாம். அதை பிரிச்சு பார்த்தாராம். அதுக்குள்ள விலை மதிப்பற்ற பொருட்கள், முத்தும் பொன்னும் வைரங்களும் வைடூரியங்களும் நிரம்பினதா இருந்ததாம். அதை பார்த்ததும், பொன்முடிப்புக்குள் இதுவா இருக்க வேண்டும், இது ஒரு ஆட்கொள்ளி ஆயிற்றே, இது ஆளையே கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருந்தபடியே கட்டி அதே இடத்தில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் மறுபடியும் இறைவனை நினைத்து பாடல்கள் பாடிக்கொண்டே போயிட்டாராம். இத தூரத்துல மரங்கள் வெட்டி கொண்டிருந்த 4 விறகு வெட்டிகள் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவர் எதை பிரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் கட்டி திரும்ப போட்டுட்டு போறாரு அப்படின்னு ஒருத்தர் இறங்கி வந்து பார்த்தாராம். அதை பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள விலை மதிப்பற்ற பொருட்கள் இருக்கிறத கவனிச்சிட்டாரு. அவர் பார்த்துட்டு இருக்கும்போது மற்ற 3 விறகு வெட்டிகளும் சேர்ந்து அதை கவனிச்சிட்டாங்க. இப்போ 4 பேருக்கும் ஒரே சந்தோஷம். என்ன மனுஷன், இந்த பொருளுக்காக தான் நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், இதை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்போ அவர் கொஞ்சம் மதிக்கெட்டவரா இருப்பாரோ அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் அவரை பத்தி சொல்லிட்டு, சரி இதை 4 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மனதா முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அதை சரிசமமா பங்கிட்டுட்டே வர்றாங்க. என்னதான் பங்கிட்டாலும் கூட அவங்க மனசுல யாராவது ஒருத்தருக்காவது நமக்கு கொஞ்சம் அதிகமான பங்கு கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் 4 பேர் மனசுக்குள்ளயுமே ஓடிட்டே இருந்தது. ஆக அன்னைக்கு இரவு தூங்கும் போது, இதை எப்படியாவது நாமளே அபகரிச்சுக்கணும், இதெல்லாம் என்னைக்கு நாம சம்பாதிக்க போறோம், கிடைச்சத விட்டுறவே கூடாது, யாருக்கும் பகிர்ந்து கொடுத்துடவும் கூடாது அப்படின்ற எண்ணம் தனித்தனியா 4 பேர் மனசுக்குள்ளயுமே உருவாயிடுச்சு. ஏன்னா பணத்துடைய குணமே அதுதானே, ஆசைகளை அதிகப்படுத்துவது. அதன்படி என்ன செய்யறாங்க, இதை நாம அபகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல விடியறதுக்குள்ள ஒருத்தருடைய கோடாரிக்கு ஒருத்தர் பலியான மாதிரி 4 பேருடைய வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணும் பொருளும் யாருக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, கௌதம புத்தரின் முதன்மையான போதனை தான், ஆசையே துன்பத்திற்கு காரணம். பேராசை அப்புறம் நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் தான் ஒரு மனிதனுக்கு மன உளைச்சலையும் வேதனையையும் கொடுக்குது. ஆசை எல்லை மீறும் போது துன்பத்தை உண்டாக்கிடுது. விரும்பின ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா ஏமாற்றமும் சோகமும் கிடைக்குது. ஒரு பொருள் அல்லது ஒரு நபர் மீதான அதிகப்படியான பற்று அல்லது அதனை இழந்து விடுவோமோ என்ற பயம்தான் இந்த துன்பத்துக்கு காரணம். ஒரு ஆசை முடிஞ்சவுடன் அடுத்த ஆசை பிறக்குது. இதுதான் மனிதனை ஓயாமல் அலைக்கழிக்க கூடியது. மற்றவர்களிடமிருந்து நமது எதிர்பார்ப்புகள் பொய்யாகும் போது மனக்கசப்பு உருவாகுது. ஆக பற்றற்ற நிலை, அதாவது பொருட்கள் மீதும் பலன்கள் மீதும் அதிகப்படியான பிடிப்பை குறைத்து கொண்டு வாழக்கூடிய நிலை, எதிர்காலத்தை பற்றிய அதிகப்படியான இயக்கத்தை தவிர்த்து இன்றைய கணத்தில் இந்த நொடியில் நிம்மதியாக வாழக்கூடிய குணம், நம்மிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய போதும் என்ற மனம், இது இருந்தாலே போதும் எந்த ஒரு துன்பங்களும் நம்மள நெருங்கிட முடியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு வைத்திய குரு, அவருக்கு உதவியால சீடன். ரொம்ப நாட்களா காட்டுல எதையோ தேடிட்டே இருப்பாரு. சீடன் அவர் என்ன தேடுறாருன்னு கேட்கவும் மாட்டாரு. சீடனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் மட்டும்தான். குரு எங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடியே போவாரு, சமைச்சு கொடுப்பாரு, சாப்பிட்டு முடிச்சதும் கை கால் அமைக்கி விடுவாரு. குருவும் தான் என்ன பொருளை தேடுறேன் அப்படின்றத சீடன் கிட்ட சொன்னதும் இல்ல, சீடனும் குரு கிட்ட கேட்டதும் இல்ல. இப்படியே ஆண்டுகள் கடந்து போனது. எத்தனை ஆண்டுகள் கடந்து போச்சு தெரியுமா? 50 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆனாலும் குரு தேடுறதை விடல, சீடன் உதவி செய்யறதையும் விடல. ஒரு நாள் தேடி முடிச்சுட்டு களைப்பா சாப்பிட வந்தாரு. அப்போ சமையல் பண்ற இடத்துல ஒரு இளைஞன் நின்னுட்டு இருந்தான். யாரப்பா நீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த இளைஞன், குருவே நான் தான் உங்களுடைய சீடன் அப்படின்னு சொல்றாரு. குருவுக்கு பெரிய ஆச்சரியம், என்ன நடந்தது? இளைஞனா இருக்கா ஆனா குருன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னதும், குருவே உங்களுக்காக கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன், கூழை கலக்க கூடிய கரண்டி உடஞ்சு போயிடுச்சு, பக்கத்துல கிடந்த ஒரு குச்சி எடுத்து கலக்குனேன், கூழ் மொத்தமும் கருப்பாயிடுச்சு, அதனால வேற வழியே இல்லாம உங்களுக்கு வேற கூழ் காய்ச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க தயாராயிடும் அப்படின்னு வெகுளியா பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா குரு அடுத்தடுத்த கேள்விகளை கேக்குறாரு. சரி, கருப்பாயிடுச்சுன்னு சொன்னியே, அந்த கூழை என்ன செஞ்ச அப்படின்னு கேக்கும் போது, வீணாயிட கூடாதேன்னு நான் குடிச்சிட்டேன், குடிச்சதும் என்னுடைய உடம்பு முழுக்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே குரு, நீ இளமையா மாறிட்ட, இத்தனை ஆண்டுகளா நான் தேடிட்டு இருக்கக்கூடிய குச்சி அதுதான், எங்க அந்த குச்சி அப்படின்னு கேக்கும் போது, அததான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது நெருப்புல போட்டு எரிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த கதையில வர்ற மாதிரிதான் பலன் அறியாத நபர்களிடம் பல அரிய வகை கண்டுபிடிப்புகள் பலன் இல்லாம போயிடுது. ஒரு பொருளோட மதிப்பும் பயனும் அதை வச்சிருக்கக்கூடிய நபருடைய அறிவை பொறுத்தே அமைகிறது அப்படின்றது தான் இந்த கதையுடைய கருத்து. பொருட்கள் எவ்வளவு அரியதாக அல்லது மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அதை சராசரியாக பயன்படுத்த தெரிந்த தகுதியான நபர்களிடம் சேரும் போதுதான் அந்த பொருளுக்கும் பெருமை, அதை வைத்திருப்பவருக்கும் பயன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமையில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அப்படியே நீங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்ட லைனும் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். August 8, 2026 காலை 7:06 இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 29 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து இன்றைக்கும் கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் இதுதான் இன்றைக்கு வந்து இருக்க போகிற ஒரு வானிலை நிலவரமாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கும் இது வந்து ஒரு எப்போ உறக்கக்கூடிய ஒரு வானிலையாக தான் இருக்குது. ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தோணலை. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வீசிகிட்டு இருந்துச்சு, நல்ல ஒரு தின்றல் காற்று வந்து வீசிகிட்டு இருந்துச்சு. அப்படியே அது மழையாக கூடுமா ஆகுமா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து சொல்லலை இப்போ வரைக்கும். வந்தால் நல்லது தான், வந்தால் வர்ற மழையை ஏற்றுப்போம், சந்தோஷமாக வந்திருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மழையை பார்த்து. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:19 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளோட ஒரு தீவு பகுதி அப்படிங்கிறதே ஒரு சுற்றுலா பயணிகளுக்கான முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடிய ஒரு பகுதியாக வந்திருக்கு. ஒன்றா ரெண்டாக எவ்வளோ இடங்கள் வந்து நம்ம தீவில் வந்து இருக்குன்னு பாருங்களேன். ஆரம்பித்த இடத்துல பாம்பன் பாலத்தில் தொடங்கி அப்படியே நம்ம போகும்போது நம்ம தங்கச்சி மடத்தில் சில இடங்கள் வந்துருக்கும், இங்கே தண்ணீர் விட்டு அந்த மாதிரி சில இடங்கள் வந்திருக்கு. அதே தாண்டி நம்ம ராமேஸ்வரம் வந்து போயிட்டால் அப்துல் கலாம் மெமோரியல் வந்திருக்கும். அந்த பக்கம் போயிட்டால் கோயில், தனுஷ்கொடி, ராமர் பாதம், அப்துல் கலாம் ஐயா வீடு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கு. அதில் ரொம்ப குறிப்பிட்ட இடம் தான் நம்மளோட விவேகானந்தர் மணிமண்டபம். அங்கே குருசடை தீவுக்கு வந்து போகிறதுக்காகவும் சரி, அந்த மணிமண்டபத்தை பார்க்குறதுக்காகவும் சரி, நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட விவேகானந்தர் மணிமண்டபம் ஒரு 2009 வந்து திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 வந்து ஆயிடுச்சு. இந்த 17 ஆனதுனால இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் சீரமைப்பு பண்ணுற பணிகளை வந்து பண்ணியிருக்காங்க, பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சீரமைப்பு பணி நடக்கிறதுனால ஒரு சுற்றுலா பணிகளை ஒரு சில நாள் மட்டும் வந்து உள்ளே அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து திறந்துடுவாங்க, ஃபுல்லாக மறுசீரமைப்பு பண்ணி மீண்டும் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1897 ஜனவரி 26 நம்ம பாம்பன் குந்துகள் கடற்கரையில் நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஆன்மீக சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்து இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 1897 எவ்வளோ நாளாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு. அத்தனை வருஷத்துக்கான ஒரு ஃபுல்லாக எல்லா ஞாபகத்தையும் வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மண்டபமாக வந்து இருக்குது நம்ம தீவோட ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடமும் கூட. அதுக்கான பணி வந்து நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அது மீண்டும் வந்து புது பொலிவுடன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான வேலைகளை கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துட்ருக்காங்க. அது எதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, கடற்கரையிலேருந்து உப்பு காற்று அதிகமாக வீசுகிற இடம் அது, அதனால் சில சேதங்கள் வந்து வருது. அது வந்து சீரமைக்கிற பணியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் வர்ற திங்கட்கிழமை நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தேசிய குடற்புழு நீக்கத்துக்கான முகாம் வந்து நடக்குது. இந்த தேசிய குடற்புழு அப்படிங்கிறதுக்காக ஒரு முகாமே நடத்துகிறாங்களே, அது என்ன ஒரு குடற்புழுங்கிறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம வயிற்றில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து போதுமான சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பெருசாக கிடைக்காது. நம்மளோட ரத்தத்தில் ஏதாச்சும் பாதிப்பு வந்து ஏற்படும். நம்ம வந்து ஒரு சரியாக வந்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடையாக வந்து இருக்கிறது இந்த குடற்புழுக்கள். இதை வந்து நீக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க, பல வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. இந்த குடற்புழு மாத்திரை தான் ஆல்பெண்டசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1 to 19 குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் 20 to 30 பெண்களுக்கும் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து வாங்கிக்கலாம். அங்கன்வாடி மையங்களில் கொடுப்பாங்க, அதை வந்து வாங்கி போட்டுக்கலாம். இது வாங்கி போட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதனால் நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 339,914 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இது வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் தவறாமல் உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் கொடுத்தாங்க, அங்கன்வாடிகளில் கொடுத்தாங்கன்னா வாங்கி வந்து போட்டுக்குங்க. அங்கன்வாடிகளில் மோஸ்ட்லி இதை வந்து பார்த்து தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் படிக்கிற இந்த பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற டைமில் வந்து இது நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம், நானே இதை பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு மாத்திரை எல்லாருக்கும் கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. நானும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நண்பர்கள் முன்னாடி, இந்த பெண்கள் முன்னாடினா கொஞ்சம் சீன் பண்ணணும், கொஞ்சம் மாஸ்க் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரையெல்லாம் சேர்த்து வாங்கி நம்ம போட்டுட்ருப்போம். இது வந்து யாராச்சும் ஒரு கிளாஸுக்கு நிச்சயமாக வந்து பண்ணுவாங்க. இது எல்லா கிளாஸ்லையும் நடக்கும். இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், இந்த சத்த மாத்திரையை வந்து போடுறதுக்கு. நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு மாத்திரை கொடுத்தா அதை நீங்கள் போடுங்க. மாத்திரை போடுறதுன்னு அவ்வளோ சிரமம் இல்லை. சில பேருக்கு மாத்திரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தூக்கி ஜன்னல் வழியாக கீழே போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது நம்ம உடல்நலத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து கொடுக்கக்கூடிய மாத்திரை, அதை தவறாமல் போடுங்க. உங்களுக்கு கொடுக்குற மாத்திரையை நீங்கள் மட்டும் போடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ அடுத்து அன்பே ஆறு உயிரே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரம பாலி ஐயா வரிகளில் நரேஷ் ஐயர் மதுஸ்ரீ அவங்க குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நினைஞ்சிடுங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
3: வெளுப்புப்பாடு
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய அந்த தொலைபேசிகளில் இப்போ ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியான ஒரு குரல் வந்து கேட்கும். இந்த மாதிரி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அதனால் காசு வந்து மோசடி எதுவும் இழந்துடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகும், என்னப்போ அவசரத்துக்கு கால் பண்ணால் இதை அப்போ சொல்லிட்டுருங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. மதுரையில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தம்பதி வந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஆசிரியர்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் எல்லாம் வந்து ஃபாரில் இருந்திருக்காங்க போல். அவங்களுக்கு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தீவிரவாதி ஒருத்தர் பேரை சொல்லி தீவிரவாதியோட உங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது, அந்த தீவிரவாதி பயன்படுத்தின ஆதார் அந்த கிரெடிட் கார்டெல்லாம் உங்களோட இதாக வந்து இருக்குது, உங்களோட பேங்க்லேருந்து அவங்களுக்கு வந்து காசு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதை அவங்க வந்து பெருசாக வந்து நம்பலை. இருந்தாலும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் 3 நாள் வெளியே போகக்கூடாது, நாங்கள் சிபிஐலேருந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம், நீங்கள் வந்து டிஜிட்டல் அரசு வந்து பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்க வச்சுருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்திருக்காங்க 3 நாள். அதுக்கப்புறம் வந்து 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப 4 ஆம் தேதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறுவனம் ஆயிடுச்சு, நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் வந்து வயதானவங்களாக இருக்கீங்க, நீங்கள் இதிலேருந்து வெளியே வரணும்னா 11 லட்சம் நீங்கள் வந்து கட்டணும், அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களை இதிலேருந்து வெளியே விடுவோம், இல்லைனா நீங்கள் வந்து ஜெயில் கோர்ட்டுன்னு நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வயதான தம்பதி என்ன நினைப்பாங்க, யார்கிட்டயாச்சும் கேட்டிருக்கலாம், கேட்கல. அவங்க வந்து சரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கட்டும்போது தான் அந்த கட்டின அடுத்த நாள் அடுத்த செகண்ட்ல இருந்து அந்த போன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து எடுக்கவே இல்லை, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தேடிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சா நல்லது, கண்டுபிடிக்க முடியலனா 11 லட்சம் முடிஞ்சு. இந்த மாதிரி தான் ஒரு பயத்துக்கு தான், இப்படி ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி தான் காசை வந்து பறிக்கிறாங்க. இதுக்காக தான் அந்த ஃபோனில் நம்ம ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யாராச்சும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை என்ன மாதிரியான விஷயம் இருந்தாலும் போலீஸ் சைடு இருந்தால் வந்தாலும் நேராக நடங்க, விறு விறு விறுன்னு நடந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேராக கேளுங்க. நேராக ஒரு போலீஸ் அதிகாரிட்ட வந்து கேட்கும் போது மட்டும்தான் எல்லாமே தெளிவுபடும். ஃபோனில் யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஒன்று நம்ம இந்தியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக கூட வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டை நம்பாதீங்க, என்ன நடந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,250 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,750 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,438 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 110,000 ரூபாய். நேற்றிருந்து அதே விலையெல்லாம் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 மெழுகுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ஒரு சிறப்பான தினம், எல்லாரும் மறக்க முடியாத ஒரு தினம் கூட. இந்த தினத்தை வந்து சொல்றதுக்காக ஒரு 85 வந்து பின்னாடி வந்து போகணும். நம்மளுடைய சுதந்திர போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருந்த சமயத்தில் நிறைய சுதந்திர போராட்டத்துக்கான பேர்கள் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த சுதேசி இயக்கம் நேற்று வந்து சொன்னோம் இல்லையா, நேற்று சுதேசி சுதந்திர இயக்கம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சைமன் குழு வந்து வெளியேற்றம் அப்படின்னு வந்து ஒன்று நடந்தது, உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. அதே மாதிரி இந்த காலாட்படையில் வந்து புரட்சி, காலாட்படை வீரர்களோட புரட்சி அப்படிங்கிற ஒன்று நடந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அங்கங்கே புரட்சிகள் வந்து வெடிச்சிட்டு இருந்த சமயம், நிறைய சண்டைகள் பிரச்சனைகள், நிறைய மக்கள் நம்ம இந்தியர்கள் வந்து இறக்குறாங்க, போராட்டத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் அப்படியே எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும், இந்தியா முழுக்க ஒரு விஷயம் வந்து பூமாறுது என்ன அப்படின்னா, ஒரு முழக்கம். அந்த முழக்கத்தோடு கொண்டு போன ஒரு பேரணி. என்ன முழக்கம் அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து நம்மளோட காந்தியடிகள் வந்து தூங்குறாங்க. செய் அல்லது செத்துமடி அப்படின்றத அந்த முழக்கம். இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த விடுதலை தாகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. எல்லாரும் போராடணும், நம்ம இந்திய நாடு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. இந்த நாளில் தான் 8 August 1942 வந்து நடந்துச்சு. அதில் தொடங்கி பரபரப்பாக எல்லா மக்களும் நம்ம இந்தியா நமக்கு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து 5 கழித்து நம்மளுக்கு இதே ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வந்து கிடச்சிது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இவ்வளோ அழகாக நம்ம வந்து கொண்டாட, நம்ம நாடு வந்து இவ்வளோ சுதந்திர நாடாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போ இறந்து போன அன்னைக்கு வந்து தன நம்ம நாட்டுக்காக உயிர் விட்டு அத்தனை வீரர்கள், அத்தனை மக்கள், அத்தனை தியாகிகள், அவங்களாம் நினைவு கூற இன்றைக்கி வெள்ளையனே வெளியேறு அந்த இயக்கத்திற்கான ஒரு தினமாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தினத்தை நம்மளும் வந்து நினைவு கூறுவோம். அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நம்ம தெரிவிக்கணும். அன்னைக்கு நமக்காக வந்து போராடினாங்க, ஒரு 100 அப்புறம் நம்ம இப்படி வந்து வாழணும், இப்படி வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ உயிரை விட்டாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நன்றிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து அனிருத், அவங்க குரல் அல்ல அவங்க அனிருத் இசையிலேயே பா விஜய் எழுதின பாரா அப்படின்ற ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன்மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை IIT, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவிக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர், பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மேல் தேக்கடி தலைமுக பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பரேலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துருவாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: காதுகுத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
4: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் எம்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
5: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
6: எதுக்கியா?
5: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
6: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
7: மண்டபம்
8: மற்றும் தங்கச்சி மடம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்மளோட கண்ணில இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமற்றதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமற்றது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமற்றது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ணு மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமற்றது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 நிமிஷத்துக்கு 15-20 தடவை கண் சுமற்றோமா. இப்போ நீங்க கண் சுமற்றுங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல, ஆனா அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததாக ஒரு வங்கியில் வேலைவாய்ப்பு தகவல் வந்து வந்துட்டுருக்கு. எந்த வங்கி அப்படின்னா தேசிய வங்கிகள். எல்லா வகையான வங்கிகள்லையுமே கிட்டத்தட்ட வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. அதில் இப்போ வாடிக்கையாளர் சேவை பணியாளர் அப்படின்ற பிரிவில் நம்மளோட தமிழ்நாட்டில் 675 இடங்கள் வந்திருக்கு. மொத்தமாக இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்களே இருக்குது. மொத்தமாக 11,403 இடங்கள் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக ப்ரிலிமினரி தேர்வு வந்து இருக்கும், மெயின்ஸ் தேர்வு வந்திருக்கும், ரெண்டு தேர்வுகள் வந்திருக்கும். பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு இந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படா இருக்கா தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் பேங்க்கில் வேலைக்கு போகணும், நான் வாட்டிலையும் பேங்க்கில் போயிட்டு மக்கள் பணிகளை வந்து பண்ணிவிட்டு ஒரு அரசு வேலையை வாங்கிட்டு சந்தோஷமாக வந்து வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் வந்து எழுதலாம். பேங்கிங் அப்படிங்கிறது வந்து என்னதான் நம்ம டிஜிட்டல் பேங்கிங் வந்தாலும் பேங்க்கு கூட்டமாக இருந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. இப்போ என்ன ஃபோனில் ஜிபே என்ன மாதிரியான ஆப் வந்தாலும் இங்கே பேங்க்குக்கு போகிற கூட்டம் குறையவே குறையாது போல். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க வங்கிகளில். அதனால் அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் வாடிக்கையாளர் சேவைக்குன்னு ஒரு பணியாளர் வந்து தேடுறாங்க. உங்களுக்கு பேங்கிங்க்கு போகணும் ஆசை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். விண்ணப்பிக்க ibps.in அப்படின்ற இணைய முகவரியை பயன்படுத்திக்கலாம். ibps.in விண்ணப்பிக்க இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிடித்தவர்கள் யார் யாருக்கு வந்து தேவைப்படுதோ நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா இசையில் ராகுல் நம்பியார் சைந்தவி பாடிய நாமத்துக்குமார் வரிகளில் ஒரு பாடல் வருது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு மட்டும் கிடையாது, வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு வந்து மீண்டும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு சனிக்கிழமை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும், நாட்கள் வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நானும் வந்து தினமும் சொல்லிகிட்டே இருக்கேன், நாட்கள் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு. அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நானே விவசாயம் ஒன்றும் பண்ணுறதில்ல. நாட்கள் போயிருக்குன்னா இன்னும் அடுத்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து காத்திருக்காமல் இன்றைக்கி கிடச்சனால சிறப்பாக வந்து எல்லோரும் கொண்டாடுவோம், சிறப்பாக இந்த நாளில் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நல்லபடியாக வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போயிருந்தாலும், அடுத்து ஆரம்பிக்க போகிற நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிற வாரம் அருமையான வாரமாக அமையட்டும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வார சந்தைக்கும் வந்து போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்து போங்க. இதோட இன்னைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சீ யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: என் நெஞ்சில் குடி

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின் போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின்போது மகாராஷ்டிர மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின்போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நிதி தொழில்நுட்ப திருவிழாவில் பேசிய அவர், அனைவருக்கும் வங்கிக் கணக்கு போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் நிதி அதிகாரம் அளித்தலில் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு ஆகியவை நிதி தொழில்நுட்பத்துறையின் அடுத்தகட்ட வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் தனியார் பங்களிப்பை அரசு அனுமதித்ததன் விளைவாக விண்வெளித்துறையில் நாடு பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல தேர்வுகளில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின் போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகோன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வை எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்வு முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தன்னம்பிக்கையின் ஒளியோடு பயணிப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பாதையை அடைவார்கள் இப்படின்னு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தேசிய கீதம் எழுதினவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது அன்பான உறவுகளே, இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படியே எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மக்கள்கள் உள்ள ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியும் ஆரம்பித்தாச்சு. சாரி, சனிக்கிழமை மறந்துட்டேன், என்னன்னு தெரியல. நேற்று இந்த முளைக்கட்டு பார்த்ததுனால நல்லா தூங்கிட்டேன், அதனால் கிழமையை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு இருக்காது, திங்கக்கிழமை கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய, நாளைக்கு பிறந்த வாழ்த்துக்கள் இருக்கும், இன்றைக்கு வாழ்த்துக்கள் இருக்கும், ரொம்ப திருவிழாக்கள் இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், மெசேஜ் அனுப்புங்கள், பாடலை கேளுங்க. 709-443-9999 இந்த எண்களுக்கு. அடுத்து கீரா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஏவிஎம்மின் புதுமை பெண் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு அழகான பாடல், இந்த பாடலை கேட்டிருக்காங்க. சுதா அவங்க கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. நிறையா பேர் இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கு, அத்தனை பேருக்கும் ஒரு வாழ்த்து. இனி அனுப்பி பாடல் கேட்க போகிற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் ஒரு வணக்கத்தையும் சொல்லிவிட்டு இணைந்திருங்க. பாடல்கள் வருது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: பாட்டி, உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.

9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க, பாடலை கேளுங்க. அடுத்து வந்து சித்தார்கோட்டையிலேருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்களும் ஷீலா அவங்களும் மெசேஜ் அனுப்பி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடிமை பெண் அந்த படத்திலிருந்து அம்மா என்றா அன்பு அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். சுசி இது நம்ம ஜெயலலிதா அம்மா வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து தில்லான மோகனம்பால் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. ஹேமா அவங்களும் கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கெனடியன் அவங்களும் வந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து நினைத்தேன் வந்தாய் அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம விஜய் சார் அவங்க நடித்த படம்னு நினைக்கிறேன். ரம்பா தேவயானி இவங்க காம்போவில் சூப்பராக இருக்கும் இந்த படம். வந்து ஒரு லாஸ்ட் வரையுமே ரொம்ப அழகாகவே போயிட்டுருக்கு, நல்ல படம். அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஷீலா அவங்க கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது. அடுத்து வந்து ஒரு சின்ன குறிப்பு, நம்ம வாய் துருநாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த வாய் துருநாற்றம் ஏன் வருது அப்படின்னா, பல்லு விளக்காத காரணத்தை விட நம்ம குடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனை நம்ம உடம்பில் இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வாய் தான் பாதிக்கும். ஏன்னா பல்லு சொத்தப்பல்லாக இருந்தாலும் சரி, வகுத்தில் புண்ணு கிடந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வாய்வுகள் தொல்லைகள் இருந்தாலும் சரி, நம்ம உடம்பில் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நம்ம வாய் நாற்றத்தை தான் காமிக்கி. அதை என்ன செய்யணும்னா நம்ம வச்சிருக்கவே கூடாது. கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் இல்லை, மிஞ்சினா 1 வாரம் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம மருத்துவரை பார்த்தே ஆகணும். ஏன்னா மருத்துவரை அவங்கள பார்த்தா தான் அதுக்கு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள நோயை வந்து இந்த வாயு சுமலில் வந்து நம்மளுக்கு என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த வாய் சுமல் வந்து காட்டி கொடுக்கும். வகத்தில் புண்ணு இருந்தாலும் வாயு வலிக்கும், அது மாதிரி வாய் லைட்டாக சுமல் வரும். உடம்பில் ஹீட்டு அதிகமாகிட்டாலும் வாய் நல்லா சுமல் வரும். இதனால் நம்ம கண்டிப்பாக வந்து பல்லு நம்ம 3 நேரம் 4 நேரம் விளக்குனாலுமே நம்ம வந்து டாக்டரை அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைந்திருங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாலாம் காஃபி லவர் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த காஃபிய குடிக்க யோசிப்பாங்களாம். உலகத்திலேயே விலை உயர்ந்த காபி தூள் எது அப்படின்னு தெரியுமா? எந்த நாட்டுல தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாய்லாந்துலதான் இந்த விதமான ஒரு காஃபி தூள் தயாரிக்கப்படுது. அந்த கசப்பு இல்லாத காஃபி தூள் உருவாக அங்க உள்ள யானைகள் தான் ஹெல்ப் பண்ணுதாம். அது என்ன காஃபி தூளா இருக்கும்? அதாவது தாய்லாந்துல விளையிற ஒரு காஃபி செடி தான் தாய் அராபிகா. இத யானைகளுக்கு உணவா சாப்பிட கொடுப்பாங்களாம். அந்த யானைகள்லாம் சாப்பிட்டு முடிச்ச காஃபி செடியோட காஃபி கொட்டைகள்லாம் யானை சாணத்துல இருந்து வெளிவருமா. வெளிவர கிட்டத்தட்ட 1-3 நாள் வர ஆகுமா. யானை சாணம் கிடைச்ச உடனே அதை கழுவி காய வச்சு அரைச்சு காஃபி தூளாக்கி விற்கவும் ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த காஃபியோட பேரு தான் பிளாக் ஐவரி காஃபி. இந்த காஃபி தூளை எடுத்து ப்ராசஸ் பண்ண நிறைய வேலைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 150-200 கிலோ வரைதான் உற்பத்தி பண்றாங்களாம். இதனாலதான் இதோட விலையுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ காஃபி தூளோட விலை மட்டுமே 2,70,000. இந்த மாதிரியான ஒரு காஃபிய காஃபி பிரியர்கள் வாங்கி குடிப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை அப்பம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. 9:44 அடுத்து மண்டபத்திலிருந்து சகோதரி பாத்திமா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடல் ஓசைக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் டியூட் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இதே பாடலை வந்து ராவியா அவங்களும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டெல்லா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தலைப்பு, அதாவது நம்மளுகளுக்கெல்லாம் ஒரு பிடிச்ச தலைப்போடு வந்திருக்காங்க. அந்த அப்போ உள்ள தலைமுறையிலிருந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு வரைக்கும் ஒரு பிடிச்ச தலைப்போடு வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: வருது. சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
1: ஹலோ
0: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்ப அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
1: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
2: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ ஒரு நாள் கேப் விட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு மறுபடியும் நான் வந்து இணைஞ்சிட்டேன். இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல புத்தகம் அப்படின்றது நம்ம கையில இருந்து மூடப்பட்டாலும் சரி அது நம்ம மனசுக்குள்ளேயே திறந்திருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து நேற்று இங்கே போற வழியில பார்த்தேன். ஸோ அந்த டைலாக் பார்க்கும்போதே என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சின்ன வயசுல இருந்தாலும் சரி நம்ம பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்ம அறியாமல ஏதோ ஒரு புத்தகம் படிச்சிருப்போம். சின்ன வயசுல இருக்கும்போது இந்த நீதி நெறி கதைகளா இருக்கட்டும், இல்ல பஞ்சதந்திர கதைகள், குறிப்பா இந்த விக்ரமாதித்தன் கதைகள், இந்த மாதிரியான கதைகளை படிச்சு படிச்சு அப்படியே வளர்ந்துருப்போம். கொஞ்சம் பெரிய பிள்ளையானவனா நிறைய புத்தகங்களை ஒரு சிலர் தேடி போவோம், ஒரு சிலர் வந்து புத்தகம்லாம் படிப்போமா அப்படிங்கிற மாதிரி போயிருவோம். ஆனா புத்தகம் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு அதை பத்தி நாம பேச போறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு என்ன, அந்த ஒரு புக்கை மத்தவங்களும் படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அந்த ஒரு புத்தகம் பேர் என்ன, பேர் மட்டும் கிடையாது அதுக்கான காரணமும் கூட நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க, குறிப்பாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாசிப்பு வட்டமாக இருக்கட்டும், இல்லை சங்கம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயமோகன் அப்படின்றவங்க தான். அவங்களுடைய கதைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில நாவல்களை படிக்காத நபர்கள் நிறைய பேர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள பற்றின சில தகவல்களை சொல்ல இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய அமளி அக்கா.
3: தமிழகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருந்தாலுமே நமக்கு ரொம்பவே பரிச்சயமான எழுத்தாளர் அப்படின்னா ஜெயமோகன் அவர்கள் தான். தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருத்தவங்க தான் இந்த ஜெயமோகன் அவங்க. April 22 1962 பிறந்திருக்காங்க நாகர்கோயிலில். ரொம்ப ஃபேமஸான நாவல்களை எழுதியிருக்காங்க. இவங்களோட கதைகள்லாம் நம்ம மனசில் இருக்கிற அசாதாரணமான சிந்தனைகளையும் முயற்சிகளையும் வெளியே தெரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஜெயமோகன் அவர்கள் இந்திய தமிழ் மரபை இன்றைய கால அறத்திற்கு ஏற்ற மாதிரி மறுவரையறையும் செஞ்சுருக்காங்க. ஜெயமோகன்னா எல்லாருக்குமே தெரியணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஜெயமோகனோட படிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்கூல் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. மார்த்தாண்டம் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறமா காலேஜ்னாலே ஜாலி தானே, அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக கூட வாரத்துக்கு 2 படம் பார்க்கறது, அப்படின்னா புத்தகங்களை படிக்கிறது, இப்படியே அவங்களோட காலமும் நேரமும் போயிட்டு இருந்திருக்கு. நாகர்கோயில் பயணியர் குமாரசாமி காலேஜில் இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட படிப்பில் ரொம்பவே ஆர்வம் குறைஞ்சி நூலகத்துக்கு வெளியே மாடிப்படிக்கட்டிலேயே கடந்து படிச்சுட்டே இருந்திருக்காப்புல, ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அதோட இந்த நிகழ்வு என்ன இப்படி ஜெயமோகன் காலேஜ் வர்றதில்லை அப்படி இப்படின்னு வகுப்பாசிரியர் வந்து கேட்கும்போது அந்த நியூஸ் அப்படியே பிரின்ஸிபல் சார்ட்டையுமே போயிருச்சு. போனால் பிரின்ஸிபல் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா ஒரு நாளும் ஜெயமோகன் அவங்களோட படிப்பை பற்றியோ இல்லை ரேங்க் கார்டை பற்றியோ எதையுமே கேட்க மாட்டாங்களாம். படித்தா படி, இல்லைன்னா வேலைக்கு போ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் ஜெயமோகன் அவங்களோட அப்பாவுமே இருந்திருக்காங்க. அவங்களோட கேரக்டர் இதுதான். அவங்க அம்மா வீட்டை விட்டு எப்பயுமே வெளியே போனதில்லை, வீடு தான் உலகம், அந்த மாதிரி தான் வெளி உலகம் அனுபவமே இல்லாமல் அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அதோட ஜெயமோகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு புது செருப்பை வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க பிரின்ஸிபல்கிட்ட. அவங்க பஸ்ஸில் போகிறதுக்குள்ளேயே பயந்து நடுங்கிட்டு போயிருந்திருக்காங்க. எப்படி எப்படி பேசணும் அப்படின்னா அவங்க அம்மாவுக்குமே ட்ரெயின் பண்ணிகிட்டே கூப்பிட்டுட்டே போயிருந்திருக்காங்க. இந்த தடவை மட்டும் எங்களை விட்டுருங்க அம்மைய மகனை விட்டுருங்க சார், அடுத்த தடவை இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சார்கிட்ட சொல்லிருங்கம்மா அப்படின்னு பஸ்ஸில் போகும்போதே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இதை பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என் கேஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:20 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் எது? அந்த ஒரு புக்கை மற்றவங்களும் படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? காரணம் என்ன? இதை பத்தின நீங்க இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஜெயமோகன் அவங்க வந்து காலேஜில் ஒழுங்காக படிக்காதனால அவங்க அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையுமே காலேஜுக்கு வந்து ஜெயமோகன் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. காலேஜுக்குள்ளேயும் போயாச்சு. அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருச்சு. காரணம், நாகர்கோவிலில் இருக்கிற பணக்கார பசங்களை பார்த்ததுமே சொல்லவே வேணாம். தொலை தொலை பேண்ட்டு, இறுக்கமான சட்டை, பாவ தலையில் கவுத்தி போட்ட மாதிரி மீசை, பார்த்த உடனே இன்னும் பயம் கூடிடுச்சு. ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியே கத்திட்டு இருந்தவங்க, சுற்றிட்டு இருந்தவங்க பிரின்ஸிபல் ரூமுக்குள்ளேயும் போனதும் பிரின்ஸிபலுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரின்ஸிபலை பார்த்தோடனே இன்னுமே பயமாயிருச்சு ஜெகன்மோகன் அம்மா அவங்களுக்கு. அதனால் மேஜை மேலே இருந்த ஒரு புக்கை எடுத்து ஜான் இர்விங் எழுதின த வேர்ல்டு அக்கார்டிங் தி கார்ப் அப்படிங்கிற அமெரிக்க நாவலை படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜெயமோகன் அம்மா படித்தது வந்து 3ஆம் கிளாஸ் மட்டும்தான். ஆனால் அவங்க அண்ணன் மூலமாக தான் மலையாளம், தமிழ் ஆங்கிலம் கற்றுக்கிட்டதோட ஒரு லைப்ரரியுமே வீட்லேயும் வச்சுருந்துருக்காங்க. பிரின்ஸிபல் இதை பார்த்துட்டு அமெரிக்க இலக்கியத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, மேலோட்டமாக தான், ஆழமாலாம் போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் படித்த பிரின்ஸிபல்க்கே அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா அந்த அளவுக்கு ஜெயமோகன் அம்மாவோட பேச்சு திறமை இருந்துச்சு. அவங்க போனது ஒரு விஷயம், அங்கே நடந்தது இன்னொரு விஷயம். காலையில் 11 மணிக்கு இந்த பேச்சை ஆரம்பித்தாங்க. மதியம் வர பேசிகிட்டே இருந்திருக்காங்க. நேரம் ஆயிடுச்சே, எப்படி நீங்கள் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு பிரின்ஸிபல் வந்து அம்மாவை பார்த்து கேட்க, பஸ்ஸில் தான் சார் போவோம் அப்படின்னு அவங்க அம்மாவுமே சொல்லியிருக்காங்க. பஸ்லாம் போவேனா, நான் உங்களை காரில் இறக்கி விட்றேன், என்னோட சொந்த காரில் நான் காரில் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ ஆப்பிளையுமே வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அம்மாவோட இன்னொரு முகத்தை அன்னைக்கு தான் பார்த்தாங்க ஜெயமோகன் அவர்கள். அன்னையிலேருந்து ஒரு பெரிய கனவு வந்துருச்சு. நம்ம எப்படியாவது எழுத்தாளராக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே அவருக்கு வந்துருச்சு. ஒரு சாதாரண பெண் அப்படின்னு தன்னோட அம்மாவை ஜெயமோகன் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மாவோட விஸ்வரூப பிரகாசத்தை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு தான் ஜெயமோகன் வந்து இன்னைக்கு பல ஃபேமஸான கதைகளை வந்து எழுதியுமே நல்ல பெயர்கள் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையுமே நம்ம என்ன புத்தகம் படித்தாலுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க எழுத்தாளர்கள். அடுத்ததா காளீஸ்வரன் அவர்கள் களத்திலிருந்து பேசுறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கலாம்.
6: வணக்கம். என்னுடைய பேர் காளீஸ்வரன். நான் அரிசி கடை வச்சிருக்கேன் பாமனில். ஆனா உங்களுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கா? நீங்க புத்தகம் வாசிச்சிருக்கீங்களா?
7: இல்ல தம்பி, புத்தகம் சின்ன வயசுல நாங்க ஸ்கூல் படிக்கும் போது லைப்ரரியில போய் வாங்கி படிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த அளவுக்கு ரொம்ப குறைவு தம்பி, படிக்கிறதுக்கு இல்ல. அந்த மாதிரி
6: இப்ப சமீபத்துல நீங்க ஏதாச்சும் புத்தகம் வாசிச்சிருக்கீங்க?
7: சமீபத்துல இப்ப முன்னாடி வாசிச்சாதான், அதுக்கப்புறம் இப்ப இந்த போன் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க காமராஜரோட வாழ்க்கை வரலாறு, அவர்கள் கட்டிய அணைகள், சாதனைகள், அப்புறம் அது மட்டும் இல்லாம மருது சகோதரர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்படி போருக்கு போன அந்த சமயத்துலாம், அப்புறம் அவரு வீரன் அளவு முத்துக்கோன் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி போன்ல கத்துக்கிட்டோம். இப்ப படிச்சுக்கிறது
6: போன்ல படிக்கலாம்.

0: வந்து கல்லாண்டு வாழணும் ஐயா அந்த பாட்டு போடுங்க, காமராஜருக்குன்னே உள்ள பாட்டு மாதிரி இருக்கும், அதனால சொல்றேன் போட்டுருங்க, அதை போட்டுருங்க.
1: நன்றிங்க அண்ணா,
0: நல்லது நல்லது.
2: நம்ம காளீஸ்வரன் அண்ணா வந்து சமீபத்தில் அவங்க படித்த புத்தகமாக காமராஜர் ஐயாவோட வந்து இந்த வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் அவங்க பண்ண சாதனைகளை வந்து ஒரு புத்தகமாக படிங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானுமே கூடிய சீக்கிரத்தில் படிக்க முயற்சி பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ ஸ்கூலு காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சில பீரியடுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது பிடி பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் மேக்ஸ் டீச்சராக இல்ல சோசியல் டீச்சர் அது எப்படியாவது எடுத்துப்பாங்க, அது எடுக்க கூடாது நாமளும் இருந்தாலுமே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிரும். இல்ல அப்படினா இந்த வாரத்துக்கே வந்து ரெண்டு நாள் இல்ல ஒரு நாள் தான் இந்த லைப்ரரி அவர்ஸ்லாம் இருக்கும். சோ அதுவுமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சோ அப்படி இல்லாம அந்த லைப்ரரி அவர்ஸ்ல கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து நிறைய புத்தகங்களை வந்து ஆசிரியர்கள் வந்து இதெல்லாம் அப்படினு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி காலேஜ்லாம் போயிட்டோம் அப்படினா கண்டிப்பா லைப்ரரி பீரியட் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து நல்ல நல்ல புத்தகங்களை கண்டிப்பா தேடி படிங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:36 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது, அந்த ஒரு புக்கை மற்றவங்களும் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? காரணம் என்ன? இந்த தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்கள். 709-443-9999. சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம் தான் நல்லதாக 4 வார்த்தை. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் யாருன்னா சோமவல்லியப்பன். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலான்னு சொல்லுவேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனுஷங்களையும் எந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சோமவல்லியப்பன் சொல்லியிருப்பாங்க. மனுஷங்களோட வாழ்க்கையில் மாற்றம் எப்படிப்பட்டது, அந்த வகையில் இந்த புத்தகத்தில் பாராட்டினால் என்ன அப்படின்னு ஒரு தகவல். நம்மள எத்தனை பேர் மற்றவங்களை பாராட்டுறோம்? பாராட்டுறதுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம பாராட்டுறது அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஒரு தள்ளுவண்டியில் காய்கறிக்காரர் காய்கறி வித்துட்டு வர்றாரு. ஒரு அம்மா வந்து, காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்க, விலை என்னம்மா விலை, மொத போனி மகாலட்சுமி நீங்கள் தாம்மா அப்படின்னு சொல்ல, உங்கள் ராசியான கையால் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க காய்கறி கடைக்காரர். நல்லதாக பார்த்து அரை கிலோ நீயே போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போட்டுட்டாரு. மலர்ந்த முகத்தோட வீட்டுக்கு போனாங்க அந்த அம்மா. அப்புறம் ஒரு கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க பசங்க எல்லாருமே. அந்த சைடு 3 பொண்ணுங்க ஜீன்ஸ் போட்டுட்டு வராங்க. அதை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் வேகமாக பந்துகள் பறக்குது. அந்த பொண்ணுங்களும் கை தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, அவங்க ஹவுஸ் ஓனர் கேட்குறாங்க, ஏன் சரசு நீ நல்ல பாத்திரம் கழுவியே, நீ கழுவுறதுல கண்ணை மூடிட்டு பால் காய்ச்சலாம், உன்னை யாருமா டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா? இல்லை சரசு, பாத்திரம் முழுக்க மண், இருங்கம்மா கழுவித்தாரேன்னு சொல்லி கழுவியும் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த 3 நிகழ்வுலையும் நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். நல்லதா நாலு வார்த்தை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நம்ம பேசி அந்த புத்தகத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில காய்கறி கடைக்காரரோ இல்லை இந்த கிரவுண்ட்ல விளையாடும் போது அந்த பொண்ணுங்களோ ஹவுஸ் ஓனரோ இவங்க எல்லாருமே செஞ்ச விஷயங்களை பத்தி தான் பேசணும். காய்கறி கடை காய்கறி கடையில் வந்து அந்த அம்மா வந்து கையை வைக்கும்போது ச்சே கையை எடுமா அப்படின்னு காலங்காத்தலை அப்படின்னு கடைக்காரர் திட்டியிருந்தாலோ, அந்த பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது பெண்கள் சிரித்து கிண்டல் பண்ணியிருந்தாலோ, சரசு வீட்டு ஓனர் உனக்கெல்லாம் சம்பளமும் கொடுத்துட்டு நீ வந்து கழுவுற பாத்திரத்தை நாங்கள் திருப்பி கழுவணுமா அப்படின்னு கஷ்டப்படுத்தி பேசியிருந்தாலோ அங்கே வேலை நடந்திருக்குமா? கிரிக்கெட்டில் அடுத்த விக்கெட்டு தான் விழுந்திருக்குமா? ஆக பாராட்டுங்கிறது மிகச்சிறந்த ஊட்டச்சத்து மாதிரி. ஸோ நம்மளும் பாராட்டு, நம்மளுக்கும் பாராட்டு அப்படிங்கிறது நம்மளை மற்றவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி. பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாமல் பாராட்டக்கூடாது. உதாரணத்துக்கு கலர் கம்மியாக உள்ள ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு கடைக்கு போனால் கூட அந்த கடை எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களே கேட்கணும். ஏன் இத்தனை நாளாக காணோம் அவங்கள பார்க்கவே முடியலையே அப்படின்னு அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு நம்ம அவங்கள பாராட்டியிருக்கணும். நம்மள சில பேர் நம்மளை பற்றியே அதிகமாக யோசிக்கிறதுனால மற்றவங்களோட குறைகளை சடனாக பேசிடுவோன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அப்படி செஞ்சது நல்லா இல்லை, உங்களுக்கு இந்த கலர் சட்டை நல்லா இல்லைன்னு ரேட் அதிகமாக கொடுத்து ஏமாந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மற்றவங்களை பற்றி நம்ம நாலு வார்த்தை சொல்லி பழகலான்னு சொல்லலாம். நல்லதை பேச சந்தர்ப்பம் இருந்துமே குறைகளை தேடி போய் சொல்கிறது வேண்டாம்னு சொல்லலாம். முடிஞ்சவரை மற்றவங்களை ஏமாற்றாமல் பாராட்டலான்னு சொல்லலாம். சந்தோஷமாக நம்ம விஷயங்களை சாதிக்கலாம். இப்படி பாராட்டும் போது நம்ம விஷயங்கள் வந்து சந்தோஷமாக நம்மளே சாதிச்சுக்கலாம். ஸோ நல்லதாக நாலு வார்த்தை புக்கு எல்லாருமே படித்து பயனடைங்க அப்படிங்கிறேன்னு சொல்லலாம்.
5: ஸோ நம்மளுடைய அமளி அக்கா வந்து நல்லதா நாலு வார்த்தை அப்படின்ற ஒரு புக்கையுமே நமக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நாமளுமே படிக்கலாம், ஏன்னா சொன்ன கதைகள் அப்படி வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு புத்தகமாக எதை வச்சுருக்கீங்க அது மட்டும் கிடையாது, அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு புக்கை வந்து டக்குன்னுலாம் நம்ம படிக்க மாட்டோம். சிலர் வந்து படித்து வந்து அதை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசும்போது நம்மளும் புக்கெல்லாம் படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். இல்லை ஒரு சிலரே நமக்கு இந்த புக்கை கண்டிப்பாக படிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கூட நீங்களுமே நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, அடுத்ததாக விவேக் அவங்களுடைய வரிகள்லேருந்து மாமன் படத்துலேருந்து ஒரு பாடலும், மதன் கார்கி அவங்களுடைய வரிகள்லேருந்து சீதாராம படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் என்ன, அந்த ஒரு புக்கை வந்து நீங்க எப்ப படிச்சீங்க, அது மட்டும் கிடையாது அந்த புக்கை வந்து மற்றவங்களுக்கும் நீங்க வந்து சஜஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சரி அந்த புக்கு படிச்சதோட அனுபவத்தையும் இங்க கூட பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 709-443-9999. சமீபத்தில், அதாவது சமீபமாக கிடையாது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் படித்த ஒரு புக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் தேசம். இதை எழுதுனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. யார் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து தாங்க. அதாவது இந்த புக்கு படிக்கும் போது கிட்டத்தட்ட நம்மளும் அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கவிதை வடிவம் அப்படின்னே சொல்லலாம். கவிதை வடிவமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கதையாகவும் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நமக்காக கடைசியில் சொல்கிற மாதிரியும் இருக்குது. இதில் வந்து யார் வந்து ஒரு ஹீரோவாக வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைவாணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை நிபுணர் தான் ஹீரோவாக வருவார். ஹீரோயினாக வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஒரு பணக்கார பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய காதல், அதுக்கப்புறம் அது வந்து கடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான புத்தகம். நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. அதாவது இந்த புத்தகத்தை வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதை வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வரும். இல்லை அப்படின்னா அதை எடுத்து படிக்கணுமே அப்படின் தான் தோணிட்டு இருக்கும். இது கிட்டத்தட்ட 1996 வெளிவந்த ஒரு பதிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இது என்னாச்சு அப்படின்னா, இது ஆனந்த விகடன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 4 மாதங்களா கிட்டத்தட்ட 24 பகுதிகளா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்த ஒரு கதை. இதை நிறைய பேரும் அந்த காலத்துல எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட மறுபதிப்பு அப்படிங்கிறது 16-17 மறுபதிப்பை தாண்டி அப்படியே போயிட்டு இருந்த ஒரு சூப்பரான புத்தகம். நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் தண்ணீர் தேசம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிங்க அப்படின்றத சொல்லிட்டு, இப்ப களத்துல இருந்து நேயர் விக்னேஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
3: வணக்கம், என்னோட பேர் விக்னேஷ், நான் பாமல இருந்து பேசுறேன்.
2: ஆனா நீங்க இப்ப என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க?
3: நான் எம்சிஏ படிச்சு முடிச்சிருக்கேன்.
2: உங்களுக்கு இப்போ பாட புத்தகத்தை தாண்டி அந்த கதை புத்தகங்கள் நாவல்கள் படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கா?
3: நாவல்கள் கதை புத்தகம் படிச்சிருக்கேன், நான் இப்போதைக்கு இல்ல, முதல்ல காலேஜ் படிக்கும் போது படிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிப்பேன்.
2: உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம் என்ன?
3: எனக்கு பிடிச்ச புக்னா வந்து தண்ணீர் தண்ணீர்னு ஒரு புக்கு, அது வந்து படமாவே வந்திருக்கு. அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணீரை பத்தி நான் ஒரு அவேர்னஸ் இருக்கும், நல்ல ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: இப்ப மக்களுக்கு வந்து ஒரு புத்தகத்தை நீங்களும் இதை படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த மாதிரி ஒரு புத்தகத்தை சொல்லுவீங்க?
3: தண்ணீர் தண்ணீரே சொல்லலாம், இருந்தாலும் அது வந்து நாடக பணியில இருக்கு, நிறைய பேர் புரியாது. ஈஸியா படிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன புக்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு விக்ரமாதித்தன் வேதாளம் சொல்லலாம்.
2: ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்கண்ணா?
3: எனக்கு வந்து ஜீன்ஸ் படத்துல வந்து ஹைரா ஹைரா ஹைரா பாடம், எனக்கே எனக்கு ஆசை.
2: நன்றி அண்ணா,
3: ரொம்ப நன்றி.
1: நமக்காக ஒரு வந்து புத்தகம் சொல்லியிருக்காங்க விக்னேஷ் அண்ணா, தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ஸ்கூல் டைம் படிக்கும் போது தமிழ் புக்கில் வந்திருந்துச்சு, அதாவது ஒரு பாடப்பகுதியாகவே வந்திருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் சம்பவங்கள் மூலமாக நிறைய பேரும் கற்றுருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெரும்பாலான அந்த புக்கில் உள்ள கதைகளை வந்து குழந்தைங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாடப்பகுதியாகவே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னால் மறக்க முடியாத ஒரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th நாங்கள் படித்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையுமே இருக்கும். அதை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயகாந்தன் அவங்களுடைய வரிகளில் அந்த கதையே ஒரு பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குற விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் புத்தகம் மேலே ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம கடலோசை எஃப்எம்ல கூட இந்த புத்தக வாசிப்பு தினம் பற்றின ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனுமே போயிருந்துச்சு. அதில் நிறைய குழந்தைங்க வந்து சூப்பராக புத்தகங்கள் நிறைய பேர் வாசித்தாங்க, வாசித்துட்டு அதுக்கான ஜெயிச்சுட்டு பரிசுகளுமே வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்களையும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம் அப்படின்னா புத்தக வாசிப்பு அவங்க கிட்டையுமே கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கப்புறம் சமீபமாக கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகம் தான் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபிநாத் அவங்க தான். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா, எந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த விஷயத்தை தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வச்ச பேர் தான் இந்த ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்ற ஒரு பேர்னு அவரே வந்து பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த ஒரு புத்தகம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் நடக்கு, நம்ம அசால்ட்டாக கடந்து போகக்கூடிய பல விஷயங்களை ஒரு எழுத்துக்களாக, ஓ இப்படிலாம் இருக்குதே, நம்ம தான் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் தொடங்குற குட்டி குட்டி சண்டைகளாக இருக்கட்டும், அதில் என்னென்ன மாதிரியான அன்பு நிறைஞ்சிருக்குது. ஒருத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கறது மட்டும்தான் அன்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம், ஆனால் வாங்குறதும் அன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கோபிநாத் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நேரம் இருக்குது இல்லை வந்து நேரம் இருக்குன்னெலாம் கிடையாது, புத்தகம் படிக்க எப்படியாவது நம்ம ஒரு நாளில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தனியாக அதுக்குன்னு ஒதுக்குனா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ வந்து அதுக்காக ஒதுக்கி அது ஒரு புத்தகத்தை நீங்களும் படிக்கலாம் அப்படின்றத சொல்லிவிட்டேன். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:23 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது, அந்த ஒரு புக்கை மற்றவங்களும் படித்தா நல்லா இருக்குமேனு அப்படின்னு நினைச்சிங்கன்னா காரணம் என்ன, இதை பற்றி எங்கள் கூட உங்களோட தகவலை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 709-443-9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட தகவலை எங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லலாம். ஆனால் நான் சமீபமாக படித்த புக்கு தான் துப்பட்டா போடுங்க தோழி, கீதா இளங்கோவன் அவங்க தான் இதை எழுதியிருக்காங்க. இந்த புக்கை படிக்க படிக்க எனக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் தெளிவுகள் கிடச்சிச்சின்னு சொல்ல அளவே இல்லை. அந்தளவுக்கு அந்த புக்கை வாசிக்க வாசிக்க அடுத்தென்னன்னு என்னை படிக்க தூண்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புக்கில் பெண்களை பற்றியும் பெண்களின் வாழ்க்கை முறையும் அவ்வளோ தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு பெண் தனியாக இருக்கும்போது யாருடைய அனுமதியும் தேவையில்லை,

எழுத்தாளர் கீதா இளங்கோவன் எழுதியிருப்பாங்க. அதனால தான் இந்த புக்கை நம்ம எல்லாருமே படிக்கணும்னு சொல்லுவேன். நான் படிச்சுட்டேன், நீங்களும் படிங்க அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா என்னை அறிந்தால் படத்திலிருந்து தாமரை அவங்களோட வரிகளில் ஒரு பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:35 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷ்னி. நான் மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்கண்ணா,
2: எப்படினா இருக்கீங்க?
3: பாடப்புத்தகங்களை
2: தவிர வேற என்ன புத்தகம் படிப்பீங்க? உங்களுக்கு எது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்கல்ல? என்ன படத்துல என்ன பாடல் வேணும்? ஓகேண்ணா, கண்டிப்பா நேரம் இருக்கும் போது நிறைய புத்தகங்கள் எடுத்து வாசித்து
3: பாருங்கண்ணா.
2: கண்டிப்பாண்ணா. பாம்பன்ல இருந்து நம்ம பூபாலன் அண்ணா தான் வந்து பேசியிருந்தாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த ஸ்கூல் புக்ஸ் படித்ததுக்கு அப்புறம் சரியா வேற எந்த புத்தகமும் படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பாட புத்தகங்களை தாண்டி நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து பேசுறது கரெக்டா, அதுக்கு மட்டும் கிடையாது. தமிழ் வாசிப்பா இருக்கட்டும், எழுத்து பயிற்சின்னு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ நேரம் கிடைக்கும் போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு புத்தகங்கள் படிங்க அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் இந்த விலங்குகளோட உலகத்திலையும் சரி பறவைகள் உலகத்திலையும் சரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் சமீபத்தில் நான் படித்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்குகளும் பாலினமும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணி சுப்பிரமணி அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக அந்த புத்தகம் வந்து மேலும் மெருகூட்டியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விலங்குகளோட உலகத்தை மட்டும் சொல்கிறது இல்லாமல் அது வந்து மனுஷங்களோட உலகத்துலேருந்து எவ்வளோ வேறுபட்டதாக இருக்குது, எவ்வளோ ஒத்துமையாக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு சின்ன பகுதி தான் என்ன அப்படின்னா, இந்த சிங்கத்தை பற்றி நிறைய தகவலையுமே அவங்க பகிர்ந்துட்டு வந்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா, நல்லா சிங்கம் மாதிரி இருக்கான், சிங்கம் மாதிரி ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து சிங்கத்தை தான் வந்து காட்டுக்கான ராஜாவாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்றது தெரியும். ஆனால் எந்த சிங்கம் வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் சிங்கங்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு போகாது, பெண் சிங்கங்கள் கொண்டு வந்துற சாப்பாடை தான் ஆண் சிங்கங்கள் வாங்கி சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதை வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு கூட சொல்றாங்கன்னு ஒரு பின்பம் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம வந்து ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம உட்காந்துட்டு மத்த எல்லாரையுமே வந்து வேலைக்கு ஏறுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பெண் சிங்கங்கள் வேட்டையாடி கொண்டு வந்தாலுமே முதல் உணவை வந்து ஆண் சிங்கங்கள் தான் சாப்பிடுமா, மிச்சம் இருக்கிறதுதான் வந்து பெண் சிங்கங்களும் சரி அவங்களோட குட்டிகளுமே பகிர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த தமிழ் சமூகம் அப்படின்றதும் தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் சிங்கங்களோட உலகமுமே அவங்களுடைய தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுடைய உலகத்தையும் சரி மனுஷங்களுடைய உலகத்தையும் சூப்பராக வந்து அதில் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. நேரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தையும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:45 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இப்போ ஒரு நேருமே லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சொல்லுங்க, நான் உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் எப்ப இருந்துனா இருக்கு?
5: என்னுடைய ஸ்கூல் படிக்கும் பொழுது 10th லேந்து ஆரம்பிச்சது. என்னுடைய அப்பா வந்து வாரம் ஒரு முறை நூலகம் வேலூர் மாவட்டத்துல இருக்க அங்க கூட்டிட்டு போவாரு. அங்க கதை புஸ்தகம் அப்படிங்கறத எடுத்து எனக்கு படிக்க ஊக்குவிச்சாரு. அப்போதுல இருந்து எனக்கு படிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கறது ஆரம்பிச்சது. அதற்கு முக்கிய காரணமே என்னுடைய அப்பா எனக்கு நூலகம் கூட்டிட்டு போகக்கூடிய வழக்கத்தை ஆரம்பிச்சது தான் சொல்லுவேன்.
4: ஓகேண்ணா, புத்தகம் படிக்க ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு நேரம் நான் ஒதுக்குவேன்னா எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க?
5: 45 நிமிடங்கள் ஒதுக்குவேன்ப்பா. எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிராவல்ல இருக்கும் போது, அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அல்லது ஒரு லஞ்ச் பிரேக் கிடைக்கும் அந்த சமயத்துல நான் புத்தகம் அப்படிங்கறத வாசிப்பேன்.
4: ஓகேண்ணா, இப்படி நீங்க படிச்ச புத்தகங்கள்ல இந்த புத்தகம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க?
5: நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் அந்த புத்தகம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இளைஞர்களுக்கு ரொம்ப ஊக்கம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை ஐயா அவர்கள் அதுல எழுதியிருக்கிறாரு. குறிப்பிட்டு அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும், சிந்தனை துளிகள் ஒவ்வொன்றும் நமக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும். உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள். அந்த வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்புறம் கனவு காணுங்கள் இளைஞர்களே, கனவு காணுங்கள். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரியான பல சிந்தனை துளிகளை அவர் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறதுனால அந்த புத்தகம் அப்படிங்கறது எல்லாருமே படிக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன்பா.
4: ஓகேண்ணா, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பைரிங் அப்பாவை தாண்டி இன்ஸ்பைரிங் யாருன்னு சொல்லுவீங்க?
5: என்னுடைய டீச்சர் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு லைப்ரரி பீரியட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் படிச்ச காலேஜ்லயே கூட நாங்க வந்து ஒரு பீரியட் லைப்ரரிக்கு ஒதுக்கி அங்க போய் கதை புத்தகங்கள், அப்புறமா நாவல் புத்தகங்கள் இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது என்னுடைய ஆசிரியர் கார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவேன்.
4: ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து கடல் இது திரைப்படத்தின் பெயர். கெஞ்சிக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க அந்த பால் ஒளிபரப்புறீங்களா?
4: ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி அவங்களுக்கு புக்கு படிக்கிறது வந்து சின்ன பிள்ளையில இருந்தே, 10th படிக்கும் போது இருந்தே அவங்களுக்கு அந்த பழக்கம். அவங்க அப்பா வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அக்னி சிறகுகள் புத்தகங்களை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், இருந்தாலும் ஒரு சில பேர் படிக்காம இருப்போம். அந்த மாதிரி அக்னி சிறகுகள் புத்தகங்களை நீங்களுமே படிச்சு நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நிவாசினி தொடருவாங்க.
6: ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட்டுமே வரலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய அறிவு அப்படின்றது விரிவடையும். நம்ம இவ்வளோ நாள் ஒரு கோணத்தில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய கருத்துக்கள் இருக்கணும், நிறைய வந்து வார்த்தைகள் இருக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புத்தகங்களில் தான் இருக்குது. அதுக்காக தான் நிறையா வந்து அறிஞர்களும் சரி, நிறைய அறிவு சார்ந்திருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்து புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறது. புத்தகம் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. அப்துல் கலாம் ஐயா ஞாபகம் வருவாங்க, அறிஞர் அண்ணா ஞாபகம் வருவாங்க, இப்படின்னு பல பேரும் அவங்களுடைய வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் புத்தகங்களோட போராடி அதை படிச்சு முடிச்சு அப்படி தான் போயிருக்காங்க. கண்டிப்பா நாமளும் புத்தகங்கள் படிச்சா மட்டும்தான் நம்மளுடைய மொழி திறன் அப்படின்றது கண்டிப்பா மேம்படும், சிந்திக்கிற திறன் அப்படின்றத அதிகமாகும். வேற குணத்திலையுமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கான அந்த ஐடியாவுமே கிடைக்கும். நிறைய குழந்தைங்க வந்து இப்ப ஸ்கிரீன் டைம்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதுக்காக ஒதுக்கி அவங்களோட சேர்ந்து நம்மளும் நாமளும் படிக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுடைய அம்மா அப்பாவே பண்ணுறாங்கன்னா நாமளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரும். கண்டிப்பாக புத்தகம் படிக்கிறது ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வகையில் உதவியாக இருக்கும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையுமே இந்த காலத்தில் நிறைய புத்தகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் அப்படின்றத ஒதுக்கி ஒரு புத்தகத்தை படித்தா மட்டும்தான் அது கண்டினியூவாக அப்படியே போயிட்டுருக்கும். எடுத்தோடனே நம்மளை யாராவது புத்தகம் படிக்க சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம அப்படி இப்படி கவனச்சிதறல் இருக்க தான் செய்யும். எடுத்தோடனே பெரிய புக்கெல்லாம் போயிடாமல் குட்டி குட்டியான புத்தகங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து நிறைய புத்தகங்கள் படித்து நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நிறைய நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா தங்கச்சி மடத்துல இருந்து கென்னடி அண்ணா வந்து சிவாஜி படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையம் 90.4 நேதல் பெண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. நம்மளோட நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில வந்து நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. சோ பொதுவாவே பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களுமே தன்னோட வாழ்க்கையில பாதி நாட்களை, அதாவது ஒரு நாள்லயே பாதி நாளை எடுத்துக்கிட்டோம்னா, தன்னோட குழந்தைங்களுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தான் இந்த நாட்களை செலவிடுறாங்க. தன்னோட உடல்நிலையை பாதுகாத்துக்கிறதுக்காக ஏதாவது செய்யறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு சில பெண்கள் அதுக்கு தனி கவனம் கொடுத்து செய்வாங்க, ஆனா எல்லாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு தான் நம்மளோட நெய்தல் பெண்ணுமே நம்மளுக்கு இன்னைக்கு சொல்ல போறாங்க. அதாவது நம்மளோட ஆரோக்கியத்துக்கா இருக்கட்டும், இல்லைன்னா இறைவனுக்கா இருக்கட்டும், இன்னும் தங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே சமமான ஒரு இடத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு சொல்ல இருக்காங்க. அந்த நெய்தல் பெண் யாரு, நமக்காக அவங்க என்னென்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா, உங்க பேரு, அப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், என் பேரு அஜ்மீர் பானு, நான் சாயக்கார் தெருவில இருந்து வருகிறேன்.
2: உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கம்மா.
3: எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், எனக்கு 3 பசங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. என் 3 பசங்க பேர் வந்து முகமது ரியாஸ்கான், முகமது ரீனோஸ்கான், முகமது பைரோஸ்கான். மூத்தவங்க வந்து காலேஜ் 1st இயர் படிக்கிறாங்க, 2வது வந்து 9th படிக்கிறாங்க, 3வது பையன் வந்து 6வது படிக்கிறாங்க.
2: சரிங்கம்மா, உங்கள் பசங்கள்லாம் என்னென்ன படிக்கிறாங்கன்னு அழகாக சொன்னீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் வந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்.
2: அதுக்கு மேல ஏமா படிக்கல? மேபி உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையலையா? எப்படி
3: படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருந்துச்சு, எனக்கு தான் படிப்பு வராதனால நான் படிக்கல.
2: ஒருவேளை நீங்க படிச்சிருந்தா இப்ப என்ன பண்ணியிருந்திருப்பீங்க?
3: படிச்சிருந்தா மக்களுக்கு வந்து நிறைய பொது சேவைகள் செய்வேன். இப்பயுமே அதான் செஞ்சுருக்கேன், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். படிச்சிருந்தா இன்னும் நிறைய செஞ்சிருப்பேன்.
2: சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அதாவது இப்ப ஒரு நாள்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்றீங்க, அதுல உங்களுக்கு நீங்க எவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க?
3: காலையில நான் வந்து எப்பயுமே கரெக்டா 5 மணி அல்லது 5:30 எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து 2.5 காயத்து தொழுது தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2.5 காயத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த தொழுக பாயிலே உட்காந்து ஒரு எனக்கான ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி ஒரு 5 நிமிஷம் செய்வேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் நடப்பேன். அப்புறம் 6:30 ஆயிரும். அப்புறம் பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன். சமைக்க ஆரம்பிச்சு அது வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்கு 9:00 ஆயிரும். நீ மறுபடியும் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இந்த எப்பம் கொஞ்சம் நேரம் கேட்பேன். அப்புறம் எனக்கு உண்டான வேலைகளை நான் பார்த்துக்கிடுவேன். இதுக்கடையில் வந்து என் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்து, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு கேரட் ஜூஸ், நிறைய நான் குடிக்கிறது வந்து நெல்லிக்காய் ஜூஸாக தான் இருக்கும். என்ன ஒரு கருவேப்பிலை ஜூஸ் எதையாவது நான் போட்டு குடிச்சிக்கிறது. ஒரு 11:00-11:30 நான் ஒரு ஜூஸாக குடிச்சிக்கிறது. அப்புறம் அதுக்கு வீட்டு சமையல் வேலை வந்துடும். நீ அதுக்கடையில் இப்போ ஸ்கூலுக்கு போன பசங்க வந்துடுவாங்க, அவர்களை நீ டீ போட்டுக்கிட்டு கொடுத்து டியூஷன் அனுப்பிட்டு மறுபடியும் அந்தாண்டான 8 மணி ஆயிரும். பிள்ளைய ஸ்கூலு எல்லா டியூஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 8 மணி ஆயிரும்.
2: சூப்பர்மா, எல்லா உயிர்களுமே இறைவனால படைக்கப்பட்ட உயிர்கள் தான். ஸோ அவங்கள வந்து நம்ம தொழுறது, அவங்கள வணங்குறது, அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அதையும் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் செஞ்சுட்டு இதுக்கிடையில உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கான பானங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். தொடர்ந்து அஜ்மீர் பானு அம்மாட்ட அவங்களோட வாழ்க்கை முறை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அஜ்மீர் பானு அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க. பொதுவாகவே இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் இந்த பாய் வீட்டு பிரியாணினா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வீடுகளில் செய்கிற இந்த டீயாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க செய்கிறத விட கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற உணவுப் பொருட்களில் எந்த உணவுப் பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்கம்மா?
3: நான் வந்து பிரியாணி நல்லா பண்ணுவேன். பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய், புளி கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்டியாக வைப்பேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்னு பார்த்தா, இனிப்பு ஐட்டம்னு பார்த்தா என் பிள்ளைகளுக்கு வட்டலப்பம், வட்டலப்பம் நல்லா சாப்பிடுவாங்க.
2: சரிங்கம்மா, வட்டலப்பம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, பொதுவாக அந்த பிரியாணின்னு சொல்லும்போது அது காமனாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் வட்டலப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் தான் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வட்டலப்பம் செய்கிறத பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
3: ஆ, சொல்கிறேம்மா. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 30 முட்டை வாங்குவேன். ஒரு நல்ல பெரிய தேங்காய் ஒன்று வாங்கிட்டு அதை பால் எடுத்துக்கிறணும். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சீனி போதும். போட்டு 3 மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டோம்னா வட்டலப்பம் சூப்பராக இருக்கும்.
2: ஸோ நீங்கள் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா?
3: ஆ, நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேம்மா.
2: அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே உங்ககிட்ட?
3: அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இது வரைக்குமே சாப்பிடாததே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இதை தவிர்த்து வேற என்ன உணவுப் பொருட்கள்லாம் நீங்க செய்வீங்க?
3: இதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது என்ன, ரவா லட்டு, இனிப்பு பலகாரம். இப்போ ஒரு நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு வர்றதும் போது ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்கறேன், ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருக்கேன்.
2: சரிம்மா, நீங்க வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் நல்லா சுவையா பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகளில் நிறைய பெண்கள் வந்து இந்த வீட்டுல இருந்தே வியாபாரம் சுய தொழிலாம் செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது சுட்டி பாசி கோர்க்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உணவுப் பொருட்கள் செஞ்சு விற்கிறதா இருக்கட்டும், இல்லை கைவினைப் பொருட்கள் செஞ்சு விற்கிறதா இருக்கட்டும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற திறமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு தெரியுது. அப்புறம் ஏன் அந்த சமையல் சார்ந்த ஒரு தொழிலை நீங்கள் சுய தொழிலாக பண்ணக்கூடாது?
3: பண்ணியிருக்கேன், முக்கிலி வியாபாரம் பண்ணியிருக்கேன். அப்புறமா அதை அப்படியே காலப்போக்கில் விட்டாச்சு. இப்போ பாசி, இப்போ எனக்குன்னு ஒரு தொழில்னா சோவி பாசி கோர்க்கிறது, இது பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா.
2: சூப்பர்மா. வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: வேற என் தங்கச்சி மளிகை கடை வச்சிருக்காங்க, அங்கே போய் உதவியா இருப்பேன், கடையை பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
2: ஏதாவது மகளிர் குழுவோட சேர்ந்து ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா?
3: ஆசை அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு மளிகை கடை போட்டு நம்மளும் கடையில் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, பார்ப்போம்.
2: இல்லை, இதை பற்றி உங்கள் கணவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, எனக்கு இந்த ஆசை இருக்கு, நம்ம இதை இந்த கடை நான் தொடங்கட்டா, அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேன், வேணாம் சொல்லிடுவாங்க.
2: இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. பெண்கள் வந்து ஒரு சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க கணவர்மார்களோ இல்லை அண்ணன் தம்பியோ எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னா, நாங்கள் கொண்டு வர பொருள் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லையா, இந்த ஒரு கேள்வியை கேட்டே அவங்கள வந்து அதுக்கு மேல அவங்க எதுவுமே பேச முடியாத அளவுக்கு அவங்கள வச்சிருவாங்க. ஸோ இருந்தாலுமே பெண்கள் வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து சுயமா தொழில் செஞ்சு முன்னேட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா உழைச்சா மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களை வந்து நல்ல முறையில் வளர்க்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் செஞ்சு அவங்களோட படிப்புக்கா இருக்கட்டும், படிப்புக்குனே ஒரு தொகை செலவு ஆகுது. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சா மட்டும்தான் குடும்பத்தை நல்ல முறையில பாத்துக்க முடியும். பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சுய தொழில் செய்யுங்க, செய்யறதா ரொம்பவே நல்லது. இன்னும் தொடர்ந்து அஜ்மீர் பானுவம்மாட்ட நம்ம பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழிப்படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அப்புறம் நம்ம கூட அஜ்மீர் பானு அம்மாவும் இருக்காங்க. இந்த டூர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆண்கள் வந்து எங்க டூர் போனாலும் பிளான் பண்ணி டக்குன்னு உடனே கிளம்பி போயிருவாங்க. ஆனா பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாது. எப்போவாச்சும் அவங்க ஆசைப்பட்டு நம்மள வரீங்களா டூர் போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர நம்மளால விரும்பி போக முடியாது. ஆனா நிறைய பெண்களுக்கு அப்படி இல்லைங்க. நிறைய பெண்களுக்கு நிறைய வீடுகள்ல சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அப்படி நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இந்த டூர் போகிறதுக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கா?
3: இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. நிறைய சுதந்திரம் இருக்கு. எங்க வீட்லயுமே நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கா. ஏன்னா ஃபேமிலி டூரா தான் மொத்தமா போவோம். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை போக மாட்டோம். நிறைய இடம் பார்த்துருக்கோம்.
2: நீங்க எப்ப இருந்து டூர் போயிட்டு இருக்கீங்க?
3: நான் கடந்த 5 வருடமாக டூர் போய்கிட்டு இருக்கோமா.
2: உங்களோட திருமணத்துக்கு முன்னாடி?
3: அப்ப போனது இல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்கோம்.
2: எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க டூர்?
3: கேரளா, ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், நிறைய ஊர் போயிருக்கோம்.
2: இப்போ ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வருஷத்துல எப்பமாவது ஒரு தடவை தான் டூர் கூட்டு போவாங்க. அதுவும் அவங்க வீட்டுல உள்ளவங்க மனசு வச்சு எல்லாரும் வாங்க ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஒரு வருஷத்துல எத்தனை தடவை டூர் போயிருப்பீங்க?
3: நாங்க ஒரு வருஷத்துல 4 தடவையும் போவோம், 5 வாட்டியும் போவோம். எங்களுக்கு எப்ப எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பக்கு எப்ப போயிட்டு வருவோம்.
2: சோ எல்லார்டையும் போகும்போதும் ஒன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் சேர்ந்து போவீங்களா?
3: ஆமா, மொத்தமா தான் போவோம். யாரையும் விட்டுட்டு போக மாட்டோம். மொத்தமா ஒரு வேன் பிடிப்போம், வேன்ல மொத்தமா போயிட்டு வருவோம்.
2: சரிம்மா, நீங்க போன இடத்துலயே உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன இடம்?
3: எனக்கு பிடிச்ச இடம்னா கேரளாவில் உள்ள கோவளம் பீச். அது செமையா இருக்கு, இன்னொரு அட்டி போகலாமான்னு தோணும். அந்த கேரளாக்குள்ள என்றுக்குள்ள கோவிலே அழகான ரோடு, நல்லா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்.
2: நீங்க ஒரு இடம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துக்கு இன்னும் போயிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது இடங்கள் இருக்கா?
3: இருக்கு. அது இந்தியா இல்ல, வெளிநாடு. பிரார்த்தனை வச்சிருக்கேன், அதுக்கு தான் போகணும். இனிமே டூருன்னு போனா
2: போகணும். இவ்வளோ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன?
3: என்னுடைய கடமை அதான்.
2: ஓகேம்மா, ஓகேம்மா, நல்லா சொன்னீங்க. அப்புறம் உங்களுக்குன்னு ஆசைகள்லாம் இருக்குல்லாமா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆசைகள் இருக்குல்ல, இதை நம்ம பண்ணணும். நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல, இது இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஸோ இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் என்னது?
3: ஆலிமாங்கிற ஒரு பட்டம் வேணும், அது என்கிட்ட இல்லை. இதுதான் என்னுடைய ஆசை, மற்றபடி எனக்கு வேற ஆசை எதுவுமே இல்லை.
2: சரிங்கம்மா, கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைவேறணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அஜ்மீர் பானு அம்மாட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கடலோசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம நம்மளோட சிறப்பு விருந்தினர்கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கோம். திருமணத்துக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை, அதாவது சின்ன வயசா இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும். அதாவது நம்ம என்ன நினைச்சாலுமே நம்ம ஈஸியா அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையிலிருந்து பெண்ணாகி மணமகளாகி ஒரு மனைவியா வரும்போது நம்மளோட நிறைய ஆசைகள் பறிப்போகுதுன்னே சொல்லலாம். அதாவது பறிப்போகுதுன்னு சொல்றதை விட அது வந்து மறுக்கப்படுது. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாட்ட இதனால நம்ம சுதந்திரமா கேட்டு வாங்கிடலாம், எங்கேயா நம்ம போகணுமா போயிட்டு வந்துடலாம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அந்த பெர்மிஷன் எப்போ அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கி ஒரு சில நேரங்களில் அது கிடைக்கும், ஒரு சில நேரங்கள் கிடைக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி அஜ்மீர் பானு அம்மாவோட வாழ்க்கையில அவங்க சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு தான் தொடர்ந்து நம்ம கேட்க தெரிஞ்சிருக்க போறோம். சொல்லுங்கம்மா, உங்களோட வாழ்க்கை, அதாவது சின்ன வயசுல நீங்க இருந்ததுக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இருந்ததுக்கும் என்னென்ன சந்தோஷங்கள் வந்து நீங்க இழந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்களேன்.
3: சந்தோஷம்னா அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பாவோட இருக்கையில நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரவங்ககிட்ட கேட்டுட்டு தான் போக முடியும். எங்கே போனாலும் ஒரு எங்கேயாவது போகணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிடணும். அவங்க போகணும்னு சொன்னா தான் போக முடியும், இல்லை போக வேணாம்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்துட வேண்டியதுதான்.
2: என்னைக்காவது நீங்கள் கேட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா?
3: அப்படி சொன்னதில்லை இது வரைக்கும். எங்கள் வீட்டுக்காரவோ சொல்லவும் மாட்டாங்க, போகணும்னு சொல்லுவாங்க.
2: பொதுவாக இந்த வாழ்க்கைன்னு சொன்னாலே இந்த பள்ளம் மேடுகள் நிறைஞ்சிருக்கும், இன்பம் துன்பம் இருக்கும், கஷ்டம் நஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமான தருணங்கள் நடந்து அதை நீங்கள் கடந்து வந்த கதைகள் ஏதாவது இருக்குதாமா?
3: நிறைய இருக்குது. கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் கடந்து வந்தது. நானும் ஒரு பெண் தானே, எல்லாத்தையும் கடந்து வந்து தான் உட்காந்துருக்கேன். இன்னமும் இருக்குது கடன் பிரச்சனைகள்.
2: சரிங்கம்மா, இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து கடன்லாம் வாங்குறாங்கல்ல, ஸோ அதனாலே நிறைய வீட்டில் வந்து இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு மெயினான காரணமே இந்த கடன் வாங்குறது தான். கடன் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க, நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இல்லை. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம், மற்ற பெண்களுக்கு எப்படி இருக்கணும் வாழ்க்கையில், இப்படி இருந்தால் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்மளோட குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க?
3: நானும் அந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கேன். கடன் ஓவரான லோனு, லோனே எடுக்காதீங்க தயவு செய்து. அந்த லோன்லால பல உயிர்கள் போகுது. ஒரு லோனு அடைக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்குறாங்க, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மறு கடன் வாங்குறாங்க. இப்படி இதை வாங்க வேணாம், இருக்கிறத வச்சு நல்லது பண்ணிடுங்க. உங்கள் வருமானத்துக்கு தக்கன செலவு பண்ணிக்கிறீங்க, அதுக்கு மேலே வேணாம். கடனே போகாதீ, கடனே வாங்காதீ, லோனுங்கிற விஷயமே வேணாம். இருக்க 10 ரூபா இருக்கா, அதுக்குள்ள உண்டான நம்ம வருமானம் இது குடும்பத்தை ஓட்டிக்கிறங்க. அதுக்கு மிச்சமாக ஒரு 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கின மக்கள் அந்த இது நடக்காதுக்காக தான் நடக்காது. 10 ரூபாய்க்கு தகுந்தாப்புல நம்ம ஜாமானை வாங்கிட்டு வாழ்க்கையை நடத்த பாருங்க. லோனுங்கிற பிரச்சனையிலேருந்து அதனால எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு. நானும் அதிலேருந்து மீண்டும் வந்திருக்கேன். அந்த லோனு, கடன், வட்டி, ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயும் நானும் அடிபட்டவள் தான். அதிலேருந்து இப்போ தான் மீண்டும் வந்திருக்கேன். படிக்கிறவங்க எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதுகளை நம்ம தான் ஊக்குவிக்கணும். அதில் ஒரு நாளே பள்ளிக்கூடம் போகட்டுனாலும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதில் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, ஏன்னா இந்த காலத்துக்கு கல்வி அறிவு தான் முக்கியம்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா, அதாவது கல்வியும் முக்கியம், அதே மாதிரி வட்டிக்கு காசு வாங்கிட்டு இந்த லோன்லாம் எடுத்துகிட்டு நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளுமே பார்க்குறோம். எப்படி சொல்லலாம்னா, இந்த லோன் எடுத்துகிட்டு அந்த லோன்காரன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க அவங்க வீட்டிலேருந்து வேற எங்கேயா போயிடுறாங்க. இப்படி அவங்களுக்கு பயந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கெலாம் காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட வருமானத்துக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு பெண்களும் நம்மகிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை நம்ம நடத்திட்டு போனோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இப்ப இருக்கிற தங்க விலை ரேட்டும் நாளுக்கு நாள் எகிரிட்டே போகுது. சோ தங்க எடுக்கணும் ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்கும். சோ இருந்தாலும் என்ன பண்ணா, அந்த தங்கத்தை விட முக்கியமானது வந்து நம்மளுக்கு படிப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல படிப்பை கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த தங்கத்தை விட அவங்க ஜொலிப்பாங்க. தங்கம் வாங்கி வைக்கிறதான் பெருமை கிடையாது, நம்மளோட பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே படிக்க வச்சு அவங்கள 4 பேருக்கு முன்னாடி உயர்த்தி காட்டுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு அழகு. உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுல ரொம்ப நன்றி அம்மா.
3: நன்றிமா, எல்லாருக்கும் வணக்கம்.
2: நம்ம மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

ரிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வீட்டுக்கு கதவிற்கு கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுதே எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கு பெண்களையும் பார்க்கிறேன், பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சூப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்தில் வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகுறதுல அது இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண் இப்படி இருக்கணும்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண், எப்போ அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும், எவன் எது பேசினாலும் புரியுதா? நீ தான் அழகி, புரியணுங்க. மற்றவங்க புரிகிற மாதிரி பேசுகிறோமா? பேரழகின் பேர் உங்களுக்கு. புரியற மாதிரி பேசலனால ஏன் புரியற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. நான் இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே என் விரல் பிடித்து, என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க. பர்வின் சுல்தானா பேசுனா இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்றேன், ஒரு சின்ன காட்சியை சொல்றேன். இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி. எனக்கு எழுத்தாளர் புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காட்சி ஒன்று, பறந்து விரிந்த ஒரு அவை. அவைனா அது ஒரு போர்க்களம். போர்க்களத்தில் தூரமாக ஒரு லைட் மங்குது, ஒரு 6-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை, அந்த அம்பு படுக்கையில ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். அவர் பெயர் ரத்தம் சுண்டி, உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல், கண் மூடி இருக்கிறார். சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா, ஒரு ஊதுபத்தியில போக போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறார். யார் நீ? வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி, நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே போயிடுச்சு, வலியின் உச்சத்தில் இருக்கிறாய். இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. அழைத்தால் வா, வந்துடாத, போயிரு. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லையென்றால் சபிப்பேன், போ என்ற போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு, அவளே தான்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன், நான் இப்பொழுதுதான் பீஷ்மா வந்தேன். நீ யார்? நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய் எனக்கு தெரியும். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன், நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறித்தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன். போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி தான். கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏ பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவன் அப்போதான் அலட்டாரர் பீஷ்மர். ஏய் யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னால் எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ அதற்கு புரிந்து போகும். அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா தூணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். கவனம். ஏன் தெரியுமா நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், ஏதாவது அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரத்துக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட், விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமா அங்கே படிக்க விடுறதில்லை? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்லை? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான், கவனமா கேளுங்க, காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான். நிறைய ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மா? திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மா? காக்கா திருடுச்சு, அதுக்கிட்டந்து வடைய நரி திருடுச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்டந்து திருடிச்ச நரி, அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மாம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு பார்த்து 8 வயசுல பயந்து போனானா இன்னும் தெளியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றிச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆமா ஆமா நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
0: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
0: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண், பெண் இருக்கா இல்லையா? பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்று இருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் கள

0: இடம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாக்கு அது என்னன்னே தெரியாது. 50 ரூபாய் இந்தா பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம், பைபிளை நான் வாசிக்கிறேன், தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன், திருக்குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், காப்பியங்களை வாசிக்கிறேன். வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி சரி, நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன். ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்புல போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. தெரியாதே என்னன்னு, ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஒத்துக்கு. அதனால் தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தான் இங்கே தெரியுது. விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருக்கு. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகை பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது, அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. தமிழ்தான், இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன், படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்து கொண்டே போய் உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா? எத்தனை முறை வாசித்தாலும் புது புது அர்த்தங்கள் வருதே. நேத்து தாங்க படித்தேன் ஒரு குறள், திகில் நாச்சிங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கெட்டதுலயும் நல்லது இருக்கான், எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவன் பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலா அந்த கெட்டது. அப்படிங்கிறாங்க வள்ளுவன், என்னை சிந்திக்க வைக்கிறான், என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாத படிக்க என்னை அழைத்து செல்கிறான். ஏன் வாசிக்க வேண்டும்? நான் இதை சொல்றேன், நம்மள மாதிரி ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானான். போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலைன்னா அவனுக்கு ஆறாது, அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொன்னால் என்னங்க சொல்லுவாங்க? புருஷன் தானே அடித்தான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்ந்து அடித்தா வந்து சொல்லு.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: அடி வாங்கறது ரொம்ப கஷ்டங்க, மன்னிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறது. எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பண்டாட்டி அடிச்சுட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு, சைக்கிளை ஒடிச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்க இருந்தா வந்த அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன, திருட போனியா திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஓன்னு அழுது, வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சு படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்லேருந்து அந்த ஆள் பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாமல் அடி வாங்குறதுனா அது எப்படி வலிக்கோங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை, இதை படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்குதான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை, எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது. நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டு கால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. சில விஷயங்களை படிக்க வேண்டியதா போச்சு. நான் படிச்சுட்டு வந்தா தான் சொல்ல முடியும். ஒரு சாதாரணமா ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்கில், நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. ரெண்டு வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா? ஆனா அதை நம்ம காலையே சுத்துதா இல்லையா? இது நம்பிக்கெடுவது. நம்பிக்கை இல்லாம வாழது தெரியுமா? காக்கா ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் அதை நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமாம்ல, நம்பிக்கைடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. கல்வி இருக்குல்ல, கல்வி ஏன் படி படி படின்னு சொல்கிறோம் தெரியுமா? பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு. அதெல்லாம் இல்லை, பாரதிதாசன் சொல்லிட்டு போயிட்டார், காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, மத்தியானம்லாம் தூங்காத, சாயந்தரம்லாம் விளையாட போவான். ஏன்னா அந்த டைம்ல ஒருத்தன் படிச்சுட்டு என்னமோ அவன் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறான். படி,
7: காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி.
6: படி நூலை படி. தந்தை பெரியார் படிச்சாருங்க, அண்ணல் அம்பேத்கர் படிச்சார். நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியும், படித்தீர்களா? இந்த வாட்டி எந்த புக்கு படிச்சீங்க? என் புத்தி என்னுடைய பை ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் அதில் இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா பிள்ளை என்னுடைய கையை பிடிச்சிப்பால, அல்லது பிள்ளை அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கல, அப்படி நான் புத்தகத்தை கையில் பிடித்து கொண்டே போகிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் சொல்லித் தருகின்றன. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதனை அந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம், நாலு பேர் மௌன விரதம் இருந்திருக்கான். நாலு பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னா, அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானடா இருந்துச்சு, ஏண்டா பேசினேன்னு. நானா மூணாவது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசினா, நீ ஏண்டா பேசினேன்னு. நானா அவன் இந்த நாலாவது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசலன்னு. நானா கூடி கெடுறதுங்க, இது கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும், இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. நாலு பேருக்கு லீடரே அதுதான், எனக்கு தெரியுங்க. அது பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள போறோம். முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன புத்தகத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த நூலை படிக்கிறோம் நாம்? புத்தகங்கள் வாங்கினாலும் பரிசளிப்பதற்காக வாங்குகிறோம், இல்லை என்றால் பிள்ளைகள் தலையில் திணிப்பதற்காக வாங்குகிறோம். பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுருங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, குரான் இல்லாத முஸ்லீம் வீடுகள் கிடையாது, பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில், ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலன்னா பரவாயில்லைங்க, படிங்களேன், 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். சும்மா போகின்ற பொழுது, போய்கொண்டே இருக்கின்ற பொழுது சில வாசிப்புகள், சில தெரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒருத்தன் விளக்கம் எழுதியிருந்தான் ஒரு புக்ல, எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நான் மதவாதி கிடையாது, ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவள் நான். ஜாதிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தன். ஆன்மீகம் என்பது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்று சொல்லுவது ஆன்மீகம். நான் தான் கடவுளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மதம். மதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் இதாங்க வித்தியாசம். பகுத்தறிவுக்கும் அதுக்கு எதிரான சிந்தனைக்கும் ஒரு வித்தியாசத்தை சொன்னாருங்க ஒரு புக்ல ஒருத்தர். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஆனால் நான் கன்வின்ஸ் ஆனேன். இப்போ ஒருத்த பையன் ஸ்கூட்டரில் வந்தான், கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு. பகுத்தறிவுவாதி என்ன பண்ணுவான்னா, உடனே 108க்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான். பகுத்தறிவுக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் என்ன தெரியுமா செய்வான், அச்சுச்சோ விழுந்துட்டியா, பார்த்து வரக்கூடாதா என்று பேசுவான். பகுத்தறிவு என்பதற்கும் பகுத்தறிவிற்கு எதிரான சிந்தனை என்பதற்கான வித்தியாசம் இதுதான். நாம் இவர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்காருன்னு சொல்லுங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென்காசி
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: திருமணமாம் திருமணம்.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பின்னி எடுத்துறோம் உங்களுக்கு, அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டைய கையில வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்ல எல்லாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம், எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறேன். கேட்டா டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம், டவர்லாம் இருக்கு. அத்தனை பாஸ்வேர்டுங்க, புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு? புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு கிடையாது. ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா எங்க காலேஜ் வாசல்ல, போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு போன் நம்பர் சொல்லுப்பா, உங்க அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா. இப்ப லாக் சொல்லுப்பா, உடஞ்ச கையில வாங்கி அடிச்சா பாருங்க. நான் பார்த்தேங்க, மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். இந்த மயங்கி இங்கே விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதுல ஒரு Z போட்டு T போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. நான் தான் சொன்னேன், இனி வந்து ஜாதகத்தெல்லாம் மாத்திக்காதீங்க. அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்க ஃபோன் அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துடும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போயிருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையே அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் துணிச்சல். படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன். பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு 13 வயது. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண, நல்ல வேளை வரலன்னு. தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன், அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ். கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: ஜூனியர், ஜூனியர், ஜூனியர்.
5: யெஸ் பாஸ்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன்னு கேட்போம்ல, ரெண்டே கேள்விதான். யார் ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க. ஏன் வை, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்க கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுற நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன் தான். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும்.

0: என்றால் நாம் படித்தாக வேண்டும். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல், எந்த புத்தகத்திற்குள் மறைந்து இருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொல் ஒரு பெரிய அவாவோடு ஏன் படிக்க வேண்டும் என்று பேச துணிகிறேன். எனக்கு ஆச்சரியம், ஏனென்றால் நான் வாங்கியதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் தான் என்னிடத்தில். ஏனென்றால் நான் கடனாக புத்தகத்தை வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எப்பொழுதோ ஒரு நண்பன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாதே, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான். அதனால் நான் புத்தகங்களை கடனாக கொடுப்பதும் இல்லை, நான் வாங்குவதும் இல்லை. நான் காசு கொடுத்துதான் புத்தகங்களை வாங்குவேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இனி உலகம் எங்கே?
4: நானும் கூட.
3: சம்யுக்தா, பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: சிந்தனை காசுக்கு கிடைக்குமா? நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொல்லை கேட்டு மிக நுட்பமான முறையில் என்னுடைய மனம் புரண்டு படுத்தது. அவர் சொன்னார், புத்தகத்திற்கு தமிழன் நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா என்று அவர் பேசினார். வார்த்தை சித்தர் இல்லையா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல மனிதனின் துளைகள், காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், படிக்கும் பழக்கம் குறைகிறது, புத்தகம் வாங்கும் பழக்கம் அதிகமாகிறது. தான் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பது என்பது இன்னைக்கு ஒரு ஸ்டைல். தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நல்ல குற்றாலத்தில் நல்ல தண்ணி, சாயந்தரம் தான் மீட்டிங், காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கள்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தப தபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நாங்கள் தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, குளிக்காம போயிட்டாங்க. சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க?
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. நம்ம

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: Yeah.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும் அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளுடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாம

0: நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
2: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், அதை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன வேணாலும் பாடலாம்.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா மற்றும்
3: பிரதீக்ஷா.
2: ஆமா, நம்ம இன்னைக்கு வந்து சனிக்கிழமைனால நம்ம பிரதீக்ஷாவுமே கெஸ்டா வந்து வந்திருக்காங்க. சரி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, கதையா இல்ல பாடலா?
3: பாட்டு.
2: சரி, பாடுறீங்களா?

0: ரொம்ப சூப்பராகவே பாடுறீங்க. அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு விளையாட்டு தகவலுமே சொல்லுவோம்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். அமெரிக்காவில் யூத் உலக தடகள சாம்பியன்ஷிப் 21வது சீசன் வந்து நடக்குது. இதில் வந்து மொத்தம் 147 டீமும் 1800 பேரும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு 23 வீரர்களும் 13 வீராங்கனைகளும் மொத்தம் வந்து 36 பேர் வந்து களமிறங்கியிருக்காங்க. அதில் வந்து ஆண்களுக்கான அந்த 400 மீட்டர் ஓட்டம் அந்த தகுதி சுற்று வந்து நடந்திருக்கு. இதில் வந்து 5வது பிரிவில் வந்து களமிறங்கி அந்த முகமது ஆஸ்பாக், அதாவது இந்தியாவை சேர்ந்த முகமது ஆஸ்பக் அவங்க வந்துட்டு 45.81 வினாடியில் வந்துட்டு 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக வந்து 4வது இடத்த பிடிச்சு செமிஃபைனலுக்குமே தயாராகியிருக்காங்க. இந்த 20 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் வந்துட்டு புதிய சாதனையுமே படைச்சிருக்காங்க. செமிஃபைனலில் வந்து 46 வினாடியில் வந்து மொத்தமாக 9வது இடத்த பெற்று ஃபைனலுக்குமே தயாராகியிருக்காங்க. சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளையாடுவோம்ல, அதையுமே தெரிஞ்சுப்போமா?
1: தெரிஞ்சுப்போம்.
0: இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாட போறோம்னா, நாங்க வந்து ஒரு திருக்குறள் சொல்லுவோம். அந்த திருக்குறளுக்கான விளக்கம் வந்து நீங்க சொல்லணும். நேயர்களுக்கான முதல் கேள்வி வந்து, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்தடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆ இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆ இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
6: பிரதீக்ஷா.
5: நம்ம பிரதீக்ஷாவுமே அடுத்து வந்துட்டு ஒரு கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களானே? நாங்க திருக்குறள் சொல்லுவோம், அதுக்கான விளக்கம் நீங்க சொல்லணும். உங்களுக்கான திருக்குறள் சொல்லவா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
7: இன்னொரு
5: வாட்டி சொல்லவானே?
7: எனக்கு அந்த குரல் தெரியலையே.
5: சரி ஓகேனே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: இல்ல, ஹலோ,
5: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: தூதுவளையில் இருந்துதான்.
5: அன்னைக்கு கொஞ்சம் புது படமா கேக்கலாம்ல?
7: இல்லையா, இதுதான் பிடிக்காதான் கேட்டேன்.
5: இல்லனே, இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கான அந்த நிகழ்ச்சினால புது படம் தானே கேக்கணும்.
7: சரி, மோனிகா பாடுங்க போல.
5: சரி ஓகேனே. நம்ம நேயருக்கு வந்து பதில் தெரியலன்னாலுமே நல்லா பேசினாங்க. அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்விக்கு இன்னொரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க.
8: என் சேஷாஜலம் பேசுகிறேன். நாங்கள் கொடுத்த திருக்குறள் கற்க கசடர கற்றவை கற்றபை நிற்க அதற்கு தக. அதன் பொருள், நாம் படிப்பது தவறில்லாமல் படிக்க வேண்டும் என்றும், அந்த படிப்பை படித்து கொண்டு அந்த படிப்புக்கு ஏற்றவோர் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதன் கருத்து. எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நம் அந்த அண்ணா வந்து குறளுக்குமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. அது வந்து ஒருவர் தான் வந்து நம்ம கத்துக்கிற அந்த நூல்களை வந்து தவறு இல்லாம கத்துக்கிட்ட அதுபடியே நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கணும். அதுதான் இந்த குறளுக்கான பொருள். அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம பிரதீக்ஷா உமே ஒரு கதை சொல்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்றீங்களா?
2: ஆ, சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெயிண்டர் இருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன சிலைகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க பெரிய ஜமீன்தார் வந்து அவங்க போட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. இவங்களும் ஒரு நாளில் பெயிண்ட் அடித்து முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த போட்டில் வந்து ஒரு ஹோலு, அந்த ஹோலையும் அவங்க அடைச்சிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ஹோல் அடைச்ச விஷயம் வந்து ஜமீன்தாருக்கு தெரியாது. அப்போ வந்து அவங்க ஃபேமிலி வந்து அந்த போட்டில் போகிறாங்க. போனால் வந்து அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த போட்டு ஓட்டுறவங்க இருப்பாங்களா ஜமீன்தார் வீட்டில், அவங்க வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, ஃபேமிலிலாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் வந்து அந்த போட்டில் அவங்க வந்து வெளி ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஜமீன்தார் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே போட் ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. அதோட ஜமீன்தார் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் சோகமானீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த போட்டில் ஒரு ஹோல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
5: சரி, இதை தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம்ல, அது அதுக்கான அடுத்த கேள்வியுமே நான் சொல்லிடுறேன். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கான பொருள் உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா மெசேஜும் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் ஒரு ஊட்டச்சத்து பற்றியுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். பொதுவாக வந்து நம்ம பூசணிக்காயை வந்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு அதை அதோட விதைகளை வந்து கீழே போட்டுருவோம். ஆனால் அந்த சின்ன விதையிலையுமே நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் வந்து மக்னீஷியம், துத்தநாகம், புரதம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னு நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த செல்களை பாதுகாக்க உதவுற ஒரு இயற்கையான பாதுகாப்பு சத்துக்கள் தான். இதில் வந்து மக்னீஷியம் அப்புறம் நல்ல கொழுப்பு இருக்கிறனால இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்க வந்து பயனுள்ளதாக இருக்குது. இரத்த அழுத்தம்னா இதை வந்து ஆங்கிலத்தில் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் வந்து தொடர்ந்து பாஸ் ஆகிட்டே தானே இருக்கும். அந்த ரத்தம் வந்து இரத்த குழாய்களோட சுவரில் ஏற்படுத்துகிற அழுத்தத்தை தான் நம்ம வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இரத்த சர்க்கரை அளவையுமே கண்ட்ரோலாக வச்சுக்க உதவுது. அப்புறம் இதில் வந்து டிப்ட்ரோபான் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்குது. இது வந்து நல்ல தூங்குறதுக்கு அப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த விதையை வந்துட்டு வறுத்து அப்படியே சாப்பிடலாம். இனிமேல் பூசணிக்காயில் வந்து இருக்கிற அந்த விதையையும் வீணாக்காமல் இதை வந்து லேசாக வறுத்து அப்புறம் சாலட்டு ஓட்ஸ் மேலே தூவி இல்லைன்னா பல சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கிப்போம். அடுத்ததாக பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:30 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: பிரதீக்ஷா.
2: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல பிரதீக்ஷா, என்ன கேம்?
3: திருக்குறள் சொல்லுவீங்க, அதுக்கு வந்து பொருள் சொல்லுவோம்.
2: ஆமா, அதுக்காக ஒரு நேயருமே அடுத்த கேள்வியுமே கேட்டிருந்தோம், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. அதுக்கு ஒரு நேயருமே பதில் சொல்லியிருக்காங்க, தீனா அண்ணா பாமன்ல இருந்து. அதுக்கு பொருள் வந்து, இனிய சொல் இருந்தும் அதை பேசாமல் தவறான சொற்கள் கொண்டு பேசுவது மரத்தில் பழம் இருந்தும் காய் தின்பது போல் ஆகும். சரி, இதை நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறீங்களா?
3: இனிய சொற்கள் வந்து நம்மள்கிட்ட இருக்கும் போதே கடுமையான சொற்களை பேசுறது வந்து, கனி இருக்கும்போது பிஞ்சான காய் வந்து சாப்பிட்றது மாதிரி.
2: ஆமாம், கரெக்டு தான். நம்ம கிட்ட வந்து நல்ல சொற்கள்லாம் இருக்கும்போது அதை பயன்படுத்தாம இருக்கிறது வந்து கனி, பழம் இருக்கும்போதே நம்ம வந்து காயை சாப்பிட்றதுக்கு சமம்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் நீங்கள் ஒரு கதையுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணுறீங்களா?
3: அந்த போட் ஓட்டுறவங்க வந்தோடனே அதில் ஹோல் இருக்குன்னு சொன்னோடனே ரெண்டு பேருமே ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த பெயிண்ட் கொஞ்ச நேரம் கழித்து, அந்த போட் ஓட்டுறவங்க வந்தது கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ஃபேமிலியும் உயிரோடு வந்துடுது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெயிண்டர் இருப்பாங்களா, அவங்க வந்து வந்துட்டு காசு கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆனால் அந்த பெயிண்டருக்கு வந்து 1500 தான் கொடுக்க வேண்டியது, ஜமீன்தார் வந்து 6000 கொடுத்துருக்காங்க. அதோட பெயிண்டர் வந்து கேட்குறாங்க, ஏன் எனக்கு 6000 கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. நீ செஞ்ச வேலைக்கு தான் நான் 6000 கொடுத்தேன்னு ஜமீன்தார் சொல்கிறாங்க. அப்படி என்ன வேலை நான் பார்த்தேன்னு கேட்ட உடனே, அந்த போட்டில் இருக்க ஹோலை மட்டும் நீ அடைக்காமல் இருந்திருந்தீங்கன்னா என் ஃபேமிலி வந்து இப்போ உயிரோடு இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதைக்கான மோரல் வந்து, நேர்மைக்கு கிடைத்த பரிசு.
2: ஆமாம், நம்ம நேர்மையாக இருந்தால் நமக்கு வந்து சின்ன பரிசு, அதாவது ஒரு நம்ம பிரதீக்ஷா சொன்ன மாதிரி அதோட பலன் வந்து பெருசாக இருக்கும். அப்படிதானே பிரதீக்ஷா? அடுத்ததான் நான் ஒரு தகவலுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். தண்ணியில் விளையாடுறதுனாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா?
3: பிடிக்கும், ஆனால் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன்னா ஒரு மாதிரி நச நசனு இருக்கும், அதுதான் பிடிக்காது.
2: ஸ்விம்மிங் பூலு, கடற்கரை, குளம், இந்த மாதிரி எங்கே தண்ணியை பார்த்தாலுமே விளையாடணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் தண்ணி இருக்கிற இடத்துல வந்து சந்தோஷத்தோடு சேர்த்து பாதுகாப்புமே ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து தண்ணீரில் விளையாடுறப்ப எப்போவுமே வந்து பெரியவங்க கண்காணிப்பில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல், கடற்கரைக்கெல்லாம் தனியாக வந்து போகக்கூடாது. நீச்சல் தெரியாத குழந்தைங்க வந்து ஆழமான தண்ணிக்குள்ளே போகக்கூடாது. ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே பீச்சில் இருந்தால் அங்கே இருக்கிற அந்த பாதுகாப்பு பணியாளர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். தண்ணி கிட்ட ஓடுறது, ஒருத்தவங்கள ஒருத்தவங்க வந்து தள்ளி விடுறது, இதெல்லாம் வந்து அந்த கடற்கரையில் வந்து பாதுகாப்பானது இல்லை. குறிப்பாக வந்து ஆழம் தெரியாத இடங்களில் வந்து குதிக்கவே கூடாது. ஒருவேளை யாராவது வந்து தண்ணியில் சிரமப்படுறது மாதிரி தெரிஞ்சால் அவங்களை காப்பாத்துறேன்னு நம்மளே வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து குதிக்கக்கூடாது. உடனே பக்கத்தில் இருக்கிற வந்து பெரியவங்க இல்லைனா பாதுகாப்பு பணியாளர்கிட்ட வந்து உதவி கேட்கணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு. அதனால எது

பண்ணாலுமே சேஃபாக பண்ணணும். அப்போ தான் இந்த தருணம் வந்து சந்தோஷமாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். சரி, அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:42 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: பிரதீக்ஷா.
3: நம்ம பிரதீக்ஷா அடுத்ததாக ஒரு பாடல் பாடுறதுக்காகவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க வந்து திருக்குறள் சொல்லுவோம், அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லணும். அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி வந்து, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. உங்களுக்கும் இதுக்கான விளக்கம் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் மூலியமா வந்துட்டு பதில் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பிரதீக்ஷாவுமே பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன்.
3: பாடுங்க.

0: ரொம்பவே சூப்பராக பாடுறீங்க. போன வாரம் உங்கள்கிட்ட வந்து வசந்தி அக்கா அரூர்லேருந்து வாழ்த்து சொல்ல சொன்னாங்க.
1: தேங்க்யூ.
0: சரி, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்ம மூளை வந்து எப்படி சிந்திக்குது, நினைவுகளை வந்து எப்படி சேமிக்குது, ஒரு விஷயத்தை வந்து எப்படி கற்றுக்கிறது, இதை பற்றி தான் படிக்கிற ஒரு படிப்பு தான் அறிவாற்றல் அறிவியல். இந்த படிப்பில் வந்து உளவியல், நரம்பியல், செயற்கை நுண்ணறிவு, கணினி அறிவியல்னு பல துறைகள் சேர்ந்து கற்றுத்தராங்க. நம்மளோட செயல்பாடுகள், கற்றுக்கிறது, சிந்தனை திறன்னு பல அறிவியல் ஆய்வுகள் வந்து இந்த படிப்பில் கற்றுத்தராங்க. இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஏஏஎஸ் சேர்ந்த கோர்ஸ் அறிவாற்றல் அறிவியலுக்கு வந்து நல்ல அடிப்படை. இது வந்து பிஎஸ்சி காக்னிட்டிவ் சயின்ஸு, அப்புறம் வந்து பிஏ காக்னிட்டிவ் சயின்ஸ்னு இருக்குது. எம்எஸ்சியுமே இதில் வந்து படிக்கலாம். மூளையும் நரம்பும் வந்து எப்படி செயல்படுது, மூளை மொழியை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, மனித சிந்தனையை போல் வந்து செயல்படுற அந்த ஏஐ வந்து எப்படி உருவாகுது, இந்த மாதிரி பல துறைகள் வந்து ஒன்றா இருக்கும் இந்த கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து முடித்த அப்புறம் மேலே படிச்சுட்டு ஆராய்ச்சியாளர், ஏஐ ஆராய்ச்சியாளர், மனித கணினி தொடர்பு நிபுணர்னு நிறைய துறைகளில் வேலை செய்யலாம். மனித மூளையும் மனித சிந்தனையும் வந்து கணினி தொழில்நுட்பத்தையும் இணைக்கிற ஒரு வித்தியாசமான படிப்பு தான் அறிவாற்றல் அறிவியல். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு உங்களை பாராட்டினாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் கார்த்திகா, பிரதீக்ஷா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்க்கா. அதுக்கு முன்னாடி உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா.
2: நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. பிரதீக்ஷாக்கு எனது நல்வாழ்த்துகள்.
1: தேங்க்யூ.
2: சூப்பரா பாடுறீங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு வாய்ஸ்.
1: தேங்க்யூ ஆண்டி.
2: போன வாரமே நான் ரெண்டு மூணு வாரமா கேட்டுதான் இருக்கேன், ஆனா என்னால நிகழ்ச்சியில கலந்துக்கதான் முடியல. இன்னைக்கு பேசியே ஆகணும்ன்ற ஒரு இதுல நான் வந்து பேசிட்டேன்.
1: தேங்க்யூ.
2: நல்லா இருக்கீங்களாப்பா?
1: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்கப்பா.
1: நல்லா இருக்கேன் ஆண்டி.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே அக்கா, கேட்டீங்களா?
2: ஆமாப்பா, திருக்குறளுக்கான விளக்கம் தானே கேட்டுட்டு இருக்கீங்க?
0: ஆமாக்கா.
2: இப்போ லாஸ்ட் என்ன தீனா சுத்த பண்ண, அது கேட்டீங்களா?
0: ஆமாக்கா.
2: அதுக்கான விளக்கம் வந்து, நம்ம தீயில ஏதாவது காயம் பட்டாக்கா அது கொஞ்ச நாள்ல அந்த வடு கூட இல்லாம மறைஞ்சி போயிடும். ஆனா ஒருத்தரை நம்ம வந்து கொஞ்சம் கோபமா இதை தகாத சொற்கள்ல பேசிட்டோம்னாக்கா அது என்னைக்குமே மறையாது அப்படின்ற பொருள்.
0: குரலுக்கான பொருளுமே கரெக்டுக்கா. உங்களுக்கு வந்து என்ன பாடல் வேணும்க்கா?
2: எனக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருந்த மறந்துட்டேன். நான் மெசேஜ் அனுப்புறேன்ப்பா.
0: என்னக்கா?
2: நன்றிப்பா. எனக்கு பிரதீக்ஷா எனக்கு பாட்டு ஒண்ணு கேட்ட பாடுவீங்களா?
1: பாடுறேன்.
2: என்னப்பா?
0: தீயினால் ஏற்பட்ட அந்த காயம் வந்து காலப்போக்குல மாறிடும். ஆனா ஒருத்தவங்க இந்த பேசுற கடுமையான வார்த்தைகள் வந்து மனசுல அப்படியே அழியாத காயமா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த குரலுக்கான விளக்கம். சரி, அடுத்தடுத்த. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பவளமல்லி.
0: சரி, பவளமல்லி சாங் தான் அடுத்ததா வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: ஜாபீர்.
3: சரி, நம்ம ஜாபீர் தம்பியுமே ஒரு கதையை சொல்ல போறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமா?
4: சொல்லிங்களாக்கா.
3: அப்ப நீங்க கேட்கவே இல்லை.
4: நானே வந்தேன்.
3: சரி ஓகே, இன்னைக்கு வந்து திருக்குறள் நம்ம சொல்லுவோம், அவங்க விளக்கம் சொல்லுவாங்க.
4: ஓகேக்கா.
3: அடுத்ததான் நேயர்களுக்கான திருக்குறள் வந்து, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதான் குறள். உங்களுக்கும் விளக்கம் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாவோ பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததான் நீங்க ஒரு புக்குமே ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
4: ஆமாக்கா, ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. அந்த கதையை நம்ம நேற்று வந்து எதில் விட்டோம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் இந்த ஊருக்கு வந்து, அதாவது இந்த உலகத்துக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளோட ஆணி வந்து கேட்டிருப்பா. அதை கேட்ட ஆண்மை நான் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருப்பான்ல. அதே மாதிரி ஆணியுமே ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிருக்குமோ அந்த மாதிரி தான் இருப்பானா. அப்புறமா அந்த பெண்மை நான் வந்து சொன்னிச்சான், ஆனால் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை பற்றி பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கீ கீ கீ க்ளக் க்ளக் க்ளக் என்று பெருமையுடன் தலையை தூக்கி சொன்னிச்சான், எனக்கும் உங்கள் மாதிரி ரெக்கை இருந்தால் பறக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆணி ஆசையாக சொன்னாலாம். சற்று நேரம் பேசாமல் ஒன்றே ஒன்று பார்த்து கொண்டிருந்தன மைனாக்கள். சட்டென்று பறந்து வந்து வீட்டு வாசலில் வந்து உட்கார்ந்தன. ஆணி மெல்ல மைனாவில் அருகில் வந்தாள். என்ன ஆச்சரியம், அவள் குட்டியாக ஒரு பொம்மை மாதிரி மாறிவிட்டாள். அவள் பெண்மைனா முதுகில் ஏறி உட்கார்ந்து விருந்து மேலே சென்றாள். மேலே பறந்து அந்த மைனா அந்த மைனா வந்து அவளை பறந்து கூட்டிட்டு போச்சாங்க்கா. அப்புறமா கூடவே ஆண்மைனாவும் பறந்துச்சான். முதல்ல கீழே பார்க்கவே பயமாக இருந்துச்சு ஆணிக்கு, ஆனால் நேரம் ஆக ஆக அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கீழே மனிதர்களுக்கு வந்து கட்டிடங்களும் கார்களும் குட்டி குட்டியாக தெரிஞ்சது. அவளுடைய பள்ளிக்கூடம் சின்னதாய் தீப்பெட்டிகளை அடுக்கி வைத்தது போல இருந்தது. மைனாக்கள் ஊர் முழுவதும் சுற்றி வந்தன. ஆறு ஒரு ஆலமரத்தின் உட்கார்ந்து சற்று ஓய்வெடுத்தன. மென்மையான பாட்டு போன்ற இறகுகளை கட்டி பிடித்தபடியே ஆணியும் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டாளாங்கா. சபரம் என்ன நடந்திருக்கும் ஆணிக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்
3: கண்டிப்பாக. அடுத்ததான் நான் ஒரு கேமுமே பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோம். சரி, உங்களுக்கு காலால் விளாட்ற வாலிபால் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: காலால் விளாட்றதுனா அது ஃபுட்பால் தானக்கா, அது எப்படிக்க வாலிபாலாக மாறும்?
3: அப்படின்னு ஒரு வாலிபாலே இருக்கான்.
4: சொல்லுங்கக்கா.
3: காலால விளையாடுற வாலிபால் விளையாட்டை வந்து செபக் தக்ரா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து வாலிபால் மாதிரி வலைமையில வந்து பந்தடிச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு தான். ஆனால் இதில் வந்து கைகளை பயன்படுத்தக்கூடாது, கால் அப்புறம் வந்து தலையை தான் பயன்படுத்தி தான் இது ஆப்போசிட் டீமுக்கு வந்து பந்து அனுப்பணும். இந்த விளையாட்டு வந்து வாலிபால் அப்புறம் கால் பந்து சேர்ந்த ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டில் பொதுவாக ஒரு டீமில் 3 பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன லேசான அந்த பந்தை பயன்படுத்தி வந்து விளையாடுவாங்க. பிளேயர்ஸ்ட்டை வந்து பந்தை தரையில் விழாமல் கட்டுப்படுத்தி வலையை தாண்டி ஆப்போசிட் டீமுக்கு அனுப்பணும். இதில் 2 டீமாக விளையாடுவாங்க. பந்தை வந்து மேலே தூக்கி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் குதிச்சு பந்தை அடிக்கிறது, சுற்றி அடிக்கிறது, இந்த மாதிரி திறமையான அசைவுகளாலையுமே பந்தை அடிப்பாங்க. அதனால விளையாட்டை வந்து பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். கையில் வந்து பந்து இல்லாமையே ஒரு விளையாட்டை வந்து இவ்வளோ வேகமாக விளையாட முடியுமான்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விளையாட்டு தான் செபக் தக்ரா. பேரே வித்தியாசமாக இருக்குது, ஆனாலுமே விளையாண்டு பார்த்தோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளாண்டுட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் திருக்குறள் சொல்லுவோம், நீங்கள் வந்து அதுக்கான விளக்கம் சொல்லணும். அப்பையில வந்துட்டு நம்ம வசந்தி அக்கா வந்துட்டு விளக்கம் சொல்லிட்டு போனாங்களா, அவங்க வந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. மெர்சல் படத்துலேருந்து நீதானே நீதானே அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. நீங்களும் இப்படி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம். நேரம் சரியாக 6:16 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
5: கார்த்திகா.
4: அப்புறமா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவளால் இயக்கப்பட்டுச்சு. அந்த கதையை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம்
5: அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்?
4: இன்னைக்கு வந்து திருக்குறள் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். திருக்குறள் கேம்னா நாங்கள் அதுக்குள்ள திருக்குறள் சொல்லுவோம், அதுக்குள்ள பொருள் எல்லாமே நீங்கள் சொல்லணும். அப்படி நாங்கள் ஒரு திருக்குறள் சொல்கிறோம்ல, அந்த திருக்குறள் பொருள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7094439999 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நீங்களும் வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி எங்களோட கால் பண்ணியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சொல்லலாம், பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம்.
5: அதுக்கு நேயர்களுக்கான கேள்வி வந்து, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உங்களுக்கும் பதில் தெரியும்னா நம்ம ஜாபர் தம்பி சொன்ன மாதிரி 7094439999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததா இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க.
4: ஓகேக்கா. ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவர்களால் இயக்கப்பட்டுச்சு. அப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிற, அதாவது போன இதில் சொல்லியிருந்தோம், ஆணி வந்து அந்த மைனாக்களோட ரெக்கையை பிடிச்சி அப்படியே தூங்கிக்கிட்டா. திடீர்னு அவளுக்கு வந்து மிக அருகில் ஒரு காகத்தோட குரல் கேட்டுச்சா, கா கா கா கா. அந்த குரலை கேட்டதுமே மைனாக்கள் பதிலுக்கு கீ கீ கீ அப்படின்னு குரல் கொடுத்துச்சான். உடனே அந்த முன்னே அந்த கிளையை விட்டு மேலே எழும்பி பறந்துச்சான். காகம் உடனே பறந்து வந்துச்சான். அதன் கண்களில் எல்லாமே ஆணியை வந்து குறி வச்சிருந்துச்சா. ஆணியை கோழி குஞ்சு அப்படின்னு நினச்சி விட்டுச்சான். ஆனால் பெண்மைனா வேகமாக பறக்க ஆண்மைனா பின்னால் காகத்தை கண்காணித்து கொண்டே பறந்து வந்துச்சான். இப்போ பார்த்துக்கிறீங்க இவங்க மூணு பேருக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமண்ணே. ஆணியின் வீட்டு வாசலில் அவளை இறக்கி விட்டவும் அப்படியே வந்து அவளை வந்து கொத்தி கொண்டு போக வேகமாக பறந்து வந்துச்சான் காகம். திகைத்த அந்த அப்புறமா அது இறக்கி விட்டோன்னே அந்த இது பார்த்துட்டு காகம் வந்து ரொம்ப திகச்சிருச்சான். கா கா கா அப்படின்னு அலைய அடிச்சு திரும்பி ஓடிச்சான். ஐயோ வந்து பெரிய மனுஷ கோலையே, நம்ம தேவையில்லாம கோழி குஞ்சு நினைச்சு கொத்த வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மைனாக்களுக்கு ஒரு நன்றியை சொன்னா ஆணி. இதுக்கப்புறமா ஆணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
5: தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் ஒரு தகவலுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ரயில்வே ஸ்டேஷன்னாலே டெய்லியுமே ஆயிரக்கணக்கானவங்க வந்து வந்து போகிற ஒரு இடம்தான். அந்த கூட்டத்தில் வந்து சில நேரங்களில் வந்து குழந்தைங்க வந்து தங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா பாதுகாவலர்கிட்ட இருந்து வந்து பிரிஞ்சு போகிற சூழ்நிலை ஏற்படலாம். சில குழந்தைங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர மாதிரி சூழ்நிலைகளுமே ஏற்படலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க நாள் பொழுதெல்லாம்? உங்களுக்கு
5: ரொம்பவே ஜாலியா போகுதுனா?
6: ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கும் உங்க கூட பேசினது சந்தோஷமா இருக்கு. அங்க இன்னைக்கு கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
5: எப்பயுமே போல வெயில் தானா?
6: சரி சரி, வேலூர்லயும் பயங்கரமா வெயில் அடிக்காம மழை சூப்பரா பெய்யுது.
5: சரி ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டீங்களானா?
6: என்ன கேம்ப்பா, இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
5: அதாவது நாங்க திருக்குறள் சொல்லுவோம்னா அதுக்கான விளக்கம் வந்து நீங்க சொல்லணும்.
6: சரி, முயற்சிக்கிறேன், சொல்லுங்களேன். எளிமையான திருக்குறளா சொல்லுங்க.
5: இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதானா? சொல்லவா?
6: சொல்லுங்க.
5: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
6: ஒருவர் செய்த நன்றியை நம்ம வந்து வாழ்க்கையில என்றும் மறக்கவே கூடாது. ஒருவர் கெடுதல் செய்தாரு அப்படின்னா அது அன்றைக்கே மறப்பது அப்படிங்கறது மிக சிறப்பான ஒரு விஷயம்.
5: ஆமாண்ணா, ரொம்பவே கரெக்ட் தான்ண்ணா. சரி, உங்களுக்கு என்னென்ன பாடல் வேணும்?
6: நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்கப்பா நீங்க?
5: எப்பயுமே போலதானா, எங்கேயாவது போகலாம்.
6: பாம்பன்ல வந்து இருக்கு அழகா, அப்படியே மீன் மார்க்கெட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி போனாவே ஒரு நாள் போகிறது தெரியாது இல்லையா?
5: ஆமா, நான் கண்டிப்பா.
6: சரி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் இந்த திரைப்படம், அதுல இருந்து ஒரு சாங் கொடுக்குறீங்களா?
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
6: தேங்க்யூ சோ மச் பாண்டே, சூப்பரா மீட்டும் பாய்.
5: நன்றிண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. ஒருவர் நமக்கு செய்த நன்மை வந்து எப்பயுமே மறக்க கூடாது, ஆனா ஒருத்தவங்க வந்து தீமை செஞ்சா அதை வந்து அன்னைக்கே மறந்துடணும். அதான் அந்த பொருளுக்கான விளக்கமும். அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதையுமே கண்டினியூ பண்றேன். இப்படி இந்த நேரத்துல வந்து குழந்தைங்களோட பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதுல ரயில்வே காவல்துறை அப்புறம் வந்துட்டு குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. ஒரு குழந்தை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல தனியா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த குழந்தைய பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு தேவையான உதவிகளை வந்து செய்யறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து காணாம போயிருந்தா அவங்க குடும்பத்தை தேடி சேர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்.
4: ஆமாக்கா, அதுவுமே உண்மைதான். நம்ம நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே நிறைய வந்து புதுசு புதுசான ஒரு திட்டங்களையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியுமே இந்த மாதிரி ரயில்வேல நடக்கிற சின்ன சின்ன தவறுகளையுமே திருத்திட்டு தான் வராங்க.
5: ஆமாம், குழந்தைங்க வந்து ஏதாவது ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்களோட பாதுகாப்புக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுகிறப்ப பயமுறுத்தாமல் பேசணும். ஒரு குழந்தை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக இருக்கிறத பார்த்தா அது நம்மளோட பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டு போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ரயில்வே காவல்துறைகிட்ட வந்து சொல்லலாம். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து உதவியாக இருக்கும். இதைத்தான் வந்து பாதுகாப்பு உரிமையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரயில்வே பாதுகாப்பு படை உதவி நம்பருமே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அது என்ன நம்பர்னு?
4: தெரியலக்கா.
5: 139. ரயில்வே பாதுகாப்பு படை உதவி நம்பரா?
4: சரிக்கா, ஓகேக்கா, நன்றிக்கா சொன்னதுக்கு.
5: ஓகே, குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி எண்களையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 110, 98 இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதோடு சேர்த்து இந்த நம்பரையுமே சொல்லி கொடுக்கணும். ஒரு அவசரமான சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணன் கேட்ட பாடல் கொஞ்சம் தாமதமாவே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமது சாதிக்.
2: நம்ம கூட தான் நம்ம சாதிக் தம்பியும் இருக்காங்க. சரி, நீங்க ஒரு கதையுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
3: நான் சொல்றேன், இது
2: அந்த கதையோ எழுதினவங்க யாரு?
3: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள். அந்த கதை பேர் என்ன? வித்தே கால சிறுமி. அது ஒரு நாவல்.
2: வாசிங்க.
3: பேசிக்கொண்டு மைதானத்தை வந்துவிட்டார்கள். மைதானத்தில் ஒரே மரம் தான் இருந்தது. ஆடுகளை மேய விட்டு மறந்து நிழலில் கண்டம பாட்டி படுத்திருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிழல் நகர்ந்துவிட்டும் வெயில் சூடா ஆரம்பித்ததும் பாட்டி எழுந்து நிழல் இருக்கு இடத்தில் படுத்துக்கொண்டார்வர்.
2: சரி, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் இதை வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்துக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து குழந்தைங்களோட அந்த வாழ்க்கையில் வந்துட்டு ஸ்கூலு, ஹோம்ஒர்க்கு, டியூஷனு, கேம்ஸு, டிவின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால் சில நேரம் வந்து நைட் தூங்குறதுக்கு வந்து டைம் ஆயிடுது. சரி சாதிக், நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு தூங்குவீங்க?
3: 9 தூங்குவேன். என்னென்ன 10 தூங்குவேன்.
2: ஏன் அவ்வளோ நேரம் என்ன பண்ணுவீங்க?
3: ஹோம்ஒர்க் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவேன். நான் அழுக்குமா வந்து 9 கார்ட்டூன் பார்ப்பேன்.
2: கார்ட்டூன் பார்ப்பீங்களா நைட்டு தூங்குகிற டைமில்?
3: அது வந்து இந்த தூக்கம் வராது, அதனால போர் அடிக்கும். அதனால கார்ட்டூன் பார்த்துட்டு அவங்க தூங்கிடுவேன். சில நேரத்துக்கு அதிலே தூங்கி விழுந்துருவேன் பார்க்குற நேரத்தில்.
2: ஆனால் கார்ட்டூன்லாம் நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, ஓகேவா? தூங்குறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெறும் ஓய்வு நேரம் மட்டும் இல்லை, ஒரு புது நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தயாராகிறதும் தான். அதனால குழந்தைங்க வந்து எப்பயுமே கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்குறது முக்கியம். பேரண்ட்ஸுமே பழக்கத்தானே செய்து கொஞ்சம் நேரம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு காலையில் வந்து எழுந்திரிச்சு படிக்கிற அந்த பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணும். சிலர் வந்து வீட்டிலலாம் பேரண்ட்ஸே தூங்க நைட்டு வந்து 12 ஆகும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்குறது வந்து நல்லது. நீங்கள் நைட்டு வந்து படிப்பீங்களா?
3: ஆ, படிப்பேன்.
2: நை அப்போ ஃபோன் பார்ப்பீங்களா படிப்பீங்களா?
3: ஃபோன்னா நான் பார்ப்பேன், ஆனால் இது படிக்கிற நேரத்தில் இல்லை. லீவ் அப்போ பார்ப்பேன்.
2: லீவ் அப்போ பார்ப்பீங்களா? சரி, ஓகே. பேரண்ட்ஸ் வந்து நைட் டைமில் அந்த மொபைலு, டிவி எல்லாத்தையுமே குறைச்சிட்டு தூங்குறதுக்கு வந்து முன்னாடி அமைதியான ஒரு ரொட்டீனை வந்து உருவாக்கலாம். உதாரணமாக புக்ஸை வந்து ரீட் பண்ணுறது, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நேரம் பேசுறது, இந்த மாதிரி பழக்கங்களை வந்து உருவாக்கிக்கலாம். குழந்தையோட அடுத்த நாள் நல்லா ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முந்தின நாளுமே ரொம்ப முக்கியம். நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல விளையாட்டு, இதோடு சேர்த்து நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால நீங்களுமே இனிமே சீக்கிரமா தூங்கிடணும், ஓகேவா?
3: சீக்கிரம் தூங்கிறங்க.
2: சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது நாங்க வந்து திருக்குறள் சொல்லுவோம், நீங்க வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். நேயர்களுக்கான அடுத்த குறள் என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்தடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: முகமா சாதிக்.
2: அடுத்ததா நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சொல்றீங்களா?
3: அந்த புத்தகத்தை பேரு வித்தைக்கார சிறுமி. அது ஒரு நாவல். அதை எழுதுங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சௌரன் அவர்கள். இப்ப நான் வாசிக்கலாமாக்கா?
2: வாசிங்க.
3: படி பாட்டியை தவற மைதானத்தில் யாருமே இல்லை. நான்கு பேரும் தூரத்தில் இருந்தன. அதை பார்த்தும் அப்படியே நின்றுவிட்டார். அவர்கள் பள்ளியில் உள்ள அட்டேவின் மோல் கருப்பு போர்வை போர்த்தி வைத்திருந்த போலே இருந்தது அது.
2: சரி, ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்குவோம். சரி ஜாபீர், ஒரு நான் ஒரு குரல் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா?
4: விளக்கம் வந்து எனக்கு வந்து அதில் கொஞ்சம் தாங்க்கா தெரியும்.
2: சரி சொல்லுங்க.
4: அதாவது ஒழுக்கம் வந்து நமக்கு வந்து சிறப்பையும் உயர்வையும் தரும். அது வந்து நம்ம உயிர், அதாவது நம்ம உயிரோட நம்ம ரொம்ப வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி.
2: கண்டிப்பா கரெக்டு தான். அது ஒழுக்கம் வந்துட்டு நமக்கு உயர் சிறப்பையும் உயர்வையும் தருவதால் அதை வந்து நம்ம உயிரோட மேலா வந்து பாதுகாக்கணும். அதுதான் வந்து இந்த குரலோட விளக்கம். சரி, அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அதனால வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு வந்து காற்றோட வேகம் 17 கிலோமீட்டர்ல இருந்து 27 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு திசை அப்புறம் தெற்கு திசையில வீசும். இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். தினமும் காலையில ஒரு 7 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து நடைப்பயிற்சிக்காக அக்கா மடம் வரைக்கும் போவேன். இந்த அக்கால் மடம் வரைக்கும் போகும்பொழுது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். காலையில நடைப்பயிற்சினா என்ன, நடந்து போறதானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நினப்பு. அதனால என்ன பண்ணுவேன்னா சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடற்கரை வரைக்கும், அக்கால் மடம் கடற்கரை வரைக்கும் போயிட்டு வருவேன். அங்க போற வரைக்கும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மோட காலையில 7 மணிக்கு நின்றுட்டு இருப்பாங்க. என்ன ஒரு ஆர்வமா கிளம்பியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது பின்னாடியே அவங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அவங்க வேலைக்கு போறதுக்குள்ள குழந்தைகளுக்கான அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி அவங்களுடைய வேலைகளுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க இருக்குது பாருங்க, அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கிளம்பி காலையிலே அவங்க அம்மா கூட கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆட்டோவுக்காகவோ இல்லை வேனுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பள்ளி படிப்பை வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இவ்வளோ ஆர்வமாக இல்லையே. காலையில 8 மணிக்கு ஸ்கூல்னா நம்ம 7:50 தானே எந்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாகவே இப்போ இருக்கிற குழந்தைங்கள ரொம்பவே பாராட்டணும். அவங்களுடைய பெற்றோரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய வேலைகள் அவங்களே செய்யறதுக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பகுதிகள், அதாவது குறிப்பாக நெய்தல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய அனுப்ப மாட்டாங்க குழந்தைங்களை. அவங்களுடைய வேலைகளுக்கு போவாங்க, அதே போல் கடற்கரைக்கு அதிகமாக போவாங்க சின்ன வயசுலேருந்தே. அதனால 7 வயசு 8 வயசில் கடலுக்கு போன ஆட்கள்லாம் நம்மளுடைய பகுதிகளில் ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. அதே போல் பெண் குழந்தைகளுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளையுமே படிக்கவே வைக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ரொம்பவே. எல்லாரையுமே வீட்டில் வந்து படிக்க வைக்கணும், எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கணும் அப்படின்ற மனநிலை பெரும்பாலும் பெற்றோர்கள்கிட்ட வந்திருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களும் ஆர்வமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதில் கொஞ்சம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதே போல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என்னுடைய பேர் வந்து மரிய ஆரோக்கியம். நான் தண்ணியூற்று பகுதியை சேர்ந்தவன்.
5: நம்மளுடைய மீன்பிடி பகுதிகளில் எடுத்துக்கிட்டோன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து அமையலை. அதில் குறிப்பாக நம்மளுடைய நெய்தல் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்பவே படிப்பில் பின்தங்கிய ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாரும் சொல்கிறது போல் படிப்புலையும் சரி, அதே நேரத்தில் வறுமை அப்படின்றதும் சரி, ராமநாதபுரத்து வறட்சி அப்படின்றதும் சரி, ராமநாதபுரத்தில் வந்து ஒரு நீங்காத பெயராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய பகுதிகளில் இப்போ பார்த்திங்கன்னா, எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் வந்து அதில் 100%-90% பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை படிக்க வச்சிட்றாங்க. இதை தாண்டி வீட்டில் வந்து வசதி இருக்குது, படிக்க வைக்கிறேன்றது ஆர்வம் இருக்குது, ஆனாலும் வந்து நிறைய குழந்தைங்க வந்து படிக்கிறதில்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா?
6: அதாவது நீங்கள் நிறைய கேள்வியில் சொன்ன மாதிரி தான். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளில் வந்து முந்தின காலங்களில் வந்து மீனவர்கள் மத்தியில் வந்து கல்வியறிவு வந்து மிக குறைவாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஏறத்தாழ என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே 90% கூடுதலாகவே மீனவ கிராமங்கள்லேருந்து பிள்ளைகள் வந்து கல்வி கற்று கல்வி விகிதம் வந்து விகிதாச்சாரம் வந்து உயர்ந்து தான் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இருந்த போதிலும் சராசரி நிலைமையோடு ஒப்பிடும்போது இது வந்து குறைவு மாதிரி தான் தெரியுது. மேலும் இதுக்கு வந்து என்னென்னா, மாற்றத்தை உடனே எதிர்பார்க்கறது தவறான ஒரு விஷயமாக எனக்கு படுது. அது வந்து தர்க்க ரீதியாகவும் தவறான விஷயம். ஏன்னா மாற்றம்னு சொல்கிறது படிப்படியாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து, பொருளாதார நோக்கத்தில் வந்து சமூகம் தன் பார்வையை செலுத்தும் போது எப்போதுமே அதற்கான அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு எதில் இருக்குது அப்படின்னு தான் சமூகம் வந்து உற்று நோக்கும். அப்போ உற்று நோக்கும் போதும் தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய பொருளாதார நிலையை வந்து மேன்மையடையணும் அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ அதை நோக்கி தான் வந்து சமூகம் வந்து உந்தி தள்ளப்படும். கல்வி கற்பதனால என்ன எனக்கு உடனடியான பலன் கிடைக்குமா, நீண்ட காலமாக அது காத்திருக்க வேண்டியிருக்குமா, நான் கல்வி கற்ற பிறகு என்னுடைய பொருளாதார நிலை உடனே உயர்ந்துருமா, இல்லை மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதன் மூலமாக உடனடி பொருளாதார நிலை உயருமா, மீன்பிடி தொழில் ஈடுபடுவதன் மூலமாக என்னுடைய வளர்ச்சி வந்து உடனே மேன்மையடையுமா, இல்லை கல்வி கற்ற உடனே என்னுடைய வளர்ச்சி வந்து மேன்மையடையுமா. அப்போ பயன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை, உடனடி பயன் சொல்கிற விஷயத்தை நோக்கித்தான் சமூகம் வந்து எந்த ஒரு தொழிலை செய்வதாலும் சரி, மீன்பிடி தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது இதர தொழிலில் இருந்தாலும் சொல்லி, சமூகம் வந்து உற்று கவனிக்கும். அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டுட்டு எதிர்காலத்தை நோக்கி உள்ளே பயணிக்கும். அப்படி இருக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம்னு இல்லை, தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகள் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, இது முதல்ல இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயம் இருந்தது உண்மை தான். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மீனவர்கள் மத்தியில் வந்து கல்வி விழிப்பு அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் சந்தித்த இடர்பாடுகள் வந்து இப்போது முன்பு மாதிரி இல்லை. அதாவது மீன்பிடி தொழில் நவீனத்துவமான பிறகு அவனுக்கு பாதுகாப்பு, உயர் வருமானம், இது வந்து அதிகரிப்புக்கு காரணமாக வந்து நாம் கஷ்டப்பட்டோம், நம்முடைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது கடலில் அப்படின்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. ஆனால் பிற சமூகங்கள், மீன்பிடி தொழில் சாராத பிற சமூகங்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எதை நோக்கி அதிகாரத்தையும் மேல்நிலையையும் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்குற உற்று நோக்கும் போதும் அந்த அதிகார மையத்தையும் நிர்வாக அமைப்பையும் கைப்பற்றுவதன் மூலமாக வந்து அதிகாரிகளாகவும் பெரிய உயர் பதவிகளை உடையக்கூடிய நபர்களாகவும் பிற சமூகத்திலிருந்து ஆட்கள் உருவாகி கொண்டிருக்கும் போது நம்முடைய சமூகத்திலிருந்து அப்படி கொண்ட ஆட்கள் வரணும் அப்படி சொல்கிற கண்ணடத்தை நோக்கி மீனவர்கள் வந்து சிந்திக்க தொடங்கின விளைவாக அவங்க மத்தியில் வந்து பிள்ளைகளை வந்து கல்வி, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை வந்து உயர் படிப்புகள் வரைக்கும் கொண்டு செல்லணும், அதே மாதிரி அந்த பிற சமூகங்கள் மாதிரி மீன்பிடித்துள்ள பிற சமூகங்கள் மாதிரி அரசு பணிகளிலேயோ தனியார் பணிகளிலேயோ உயர் நிறுவனங்களிலேயோ நம்முடைய பிள்ளைகளும் அதிகமான வருமானம் ஈட்டணும், அதே மாதிரி வந்து தோற்றமடிக்கக்கூடிய நபர்களாக மாறணும், சரியா? அந்த மாதிரி வந்து இன்னொரு மீன்பிடி தொழிலுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில். இது போன்ற தொடர்ச்சியாக வந்து தகப்பன் பார்த்த தொழிலையே மகனும் பார்க்குறான், மகன் பார்த்த தொழிலையே வந்து பேரனும் பார்க்குறான் அப்படின்னு சொல்கிற அந்த முறை பின்பற்றப்படாமல் அந்த குடிமைத்தன்மை மாறி, சரி நான் இந்த தொழிலை பார்த்தேன், மீன்பிடி தொழிலில் பார்த்தேன், என்னுடைய பிள்ளைகளுடைய திறன் வந்து வேறு மாதிரி இருக்குது, அவனுக்கு மீன்பிடி தொழிலில் ஆர்வம் கிடையாது, அவனுக்கு வந்து இதில் தான் திறன் இருக்குன்னு சொல்லும்போது அதை நோக்கி தான் அவங்க வழி நடத்தி கொண்டு போக விரும்புகிறாங்க. அப்போ அதனுடைய அவர் வழி நடத்திட்டு போகும்போது அவர் வந்து இப்போ கடலோர பகுதியை விட்டு இல்லை விட்டு நீங்கி அவருடைய பதவியில் அவருடைய வேலையில் நகர்ப்புறங்களை நோக்கி அவர் போய் அங்கே பல காலமாக குடியேறும்போது அவருடைய திருமணம், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய குடும்ப அமைப்பு மாறுது. அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க வந்து திரும்ப அந்த கடலோர பகுதிக்கு வந்து மீன்பிடி தொழிலை வந்து ஆதரிக்கிறதையோ மீன்பிடி தொழிலை செய்கிறதையோ அவங்க முன் வர மாட்டாங்க. அப்போ அந்த தலைமுறை அதை விட்டு வெளியே தான் போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்வி விகிதம் வந்து மீன்பிடி பகுதிகளில் வந்து குறைவதற்கான காரணங்கள் நம்ம சொல்ல போனால் அந்த ஒரு 100% இப்போ கேரளாவில் வந்து கல்வி அறிவு பெற்ற கேரளா ஒரு முழுமையான மாநிலம், இந்தியாவிலேயே வந்து கேரளாவில் அதிகமான கல்வி அறிவு விகிதம் உண்டு, அதுலேயும் எர்ணாகுளம் மாவட்டம் வந்து 100% கல்வி அறிவு பெற்ற ஒரு மாவட்டமாக இருக்குது. அதுபோல் இங்கேயும் மீனவர் மத்தியில் 100% கல்வி அறிவு வந்திருக்கா அப்படின்னா அது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அந்த உயர் வருமானம், உயர் வருமானம். நீங்கள் வந்து ஒரு கல்வி கற்றுட்டு ஒரு மாத சம்பளத்துக்காக இன்னொரு நபர்கிட்ட போய் நீங்கள் நின்று அந்த சம்பளத்தை வாங்கிறத விட இங்கே அதை விட 2x, 3x, 4x இதில் வந்து நீங்கள் கிடைக்கக்கூடிய மீன் பாடுகளின் அடிப்படையில் வந்து உடனே பெற்றுக்கரலாம். அப்போ இன்னொரு ஒரு கம்பெனியில் போய் ஒரு மிக குறைந்த ஊதியத்தில் ஒரு சராசரி ஊதிய முறையில் ஒரு மாத ஊதிய முறையில் அவங்க அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றத விட இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உயர்வு, பொருளாதார உயர்வுநிலைய நிலைக்கான ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மீனவர்களுடைய அடிப்படை பண்புகள் என்னென்னா, இது மீனவர்கள் வந்து ஒரு வேட்டை சமூகம் மாதிரி அமைப்பு கொண்டவர்கள், சமூக ரீதியாக வேட்டை சமூகம் தான் இது. இந்த சமூகத்துடைய அடிப்படை பண்பு என்னென்னா, ஒரு சாகாசம் வந்த ஒரு வாழ்க்கை முறையை ஒரு கொண்ட ஒரு அடிப்படை சமூகம். இதை வந்து உளவியல் அடிப்படையில் வந்து ஒரு அலுவல அறைக்குல முடக்கிறதோ ஒரு தொழிற்கூடத்தில் முடக்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படியே அவங்களை முடக்கினா கூட அவங்க அதிக காலங்களில் நீடித்திருக்க மாட்டாங்க. அதோட துணை தொழில்களான ஏதாவது மீன் ஏற்றுமதி நிறுவனங்கள், மீன் சம்பந்த கருவிகளுக்கான இறக்குமதி பொருட்கள் நிறுவனங்கள், இது மாதிரிலாம் அமைச்சுக்கிட்டு அப்படி தான் போவாங்க. தவிர அவங்க வந்து அதை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் விலகிலாம் போக மாட்டாங்க. அது ஒரு காரணம். மூன்றாவது விஷயம் காரணம்னா, மீன்பிடி அந்த கல்வி அறிவுக்கு வந்து என்ன காரணம்னா, அதிகப்படியான இறப்புகள் ஏற்பட்டிருக்கு மீனவர் சமூகத்தில் வந்து இயற்கை சீற்றங்களாலேயும் விபத்துகளாலேயும் குடும்பம் வந்து உடனடி வறுமைக்குள்ளே தள்ளப்படுது, உடனடி பொருளாதார இதுகளுக்கு தள்ளப்படுது. அப்படி தள்ளப்பட்ட உடனே இப்போ அந்த பிள்ளைகள் வந்து கல்வி செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு தகப்பன் இல்லாத சூழ்நிலையில் மிக மிக சிரமப்பட்ட உடனே அவன் என்னென்னா தன் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா, தம்பி அப்பா இல்லை அம்மாவை காப்பாற்றணும், தங்கச்சியை காப்பாற்றணும், அக்காவை காப்பாற்றணும், நீங்கள் தொழிலுக்கு போப்பான்னு அவன் சொல்ல தேவையில்லை, அவனை கிளம்பி போயிடுவான். அவனுக்கு என்ன ஒரே யோசனையாக இருக்குன்னா, இது மாதிரி விஷயங்கள் அவனை திரும்ப கல்வி சாலைகளை எடுத்துக்கொண்டு தான் அவனுடைய பொருளாதார தேவைகளை இந்த கல்வி உடனடியாக பூர்த்தி செய்யலாது இல்லையா, அதனால் அவன் அதுக்குள்ளே போயிடுறான், அதுக்குள்ளே போய் அப்படியே போயிடறான். அது ஒரு காரணம்.
5: பாடல்களை தொடர்ந்தும் கண்டிப்பா நிறைய விஷயங்களை மரிய ஆரோக்கியம் அண்ணா சொல்ல இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோ

0: உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 50 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்னொரு காரணம் என்னவென்றால், உயர்கல்வி கற்ற பிறகு கூட குறைந்த எண்ணிக்கையில் வந்து பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய மீனவ குடும்பங்களில் பொருளாதார பெரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்க, ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்திருக்கவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தொழிலை நிர்வகிக்கிறதுக்கு வேற யாரையும் தொழிலாளிகளாக அமர்த்துறதுக்கு அது சாத்தியப்படாது. அப்போ உயர்கல்வி கற்றுட்டு வந்திருந்தா கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திரும்ப தன் பிள்ளைகளை வந்து அந்த தொழிலை நிர்வகிக்கிற பொறுப்பில் தான் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து உயர்கல்வி கற்றும் கூட அவங்க வந்து அந்த இதுக்கு போகிறாங்கல்ல, திரும்பி போக மாட்டாங்கிறாங்க. அவங்க அந்த இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், கல்வி விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறது மிகவும் வறுமையான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒற்றை பெற்ற குடும்பங்கள், மிக மிக தொடர்ச்சியாக பல தலைமுறைகளாக வறுமைக்குள்ளே தள்ளப்படுறவங்க, கடன்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிற குடும்பங்கள், இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கல்வி விழிஞ்சு சொல்கிற விஷயத்தை அவங்க விரும்ப கிடையாது. எல்லாத்த விட ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, மீனவ சமுதாய பிள்ளைகள் வந்து மேற்படிப்பு உயர்கல்வி இது கற்பதற்கான அந்த பொருளாதார திட்டம் இல்லாமல் நிறைய பிள்ளைகள் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கும் ஆள் தெரியாது, எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை சந்திக்கணும், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காது, சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது, அவங்க திணறி போயிடுவாங்க. படிக்கணும் ஆசை இருக்கு, ஆனால் எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கான அந்த கல்வி தேவைகளுக்கு பணத்துக்கு யாரை சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் எதுக்கு படிக்கணும், ஏதாவது ஒரு ஜவுளி கடையில் போய் மாத சம்பளத்தில் காலத்தை ஓட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரில் போய் நிற்போம். பெண் பிள்ளைகளும் கடலில் எழுதிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பைப்பரில் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளைகளும் அப்படி போய் அந்த மாதிரி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்வியறிவு பெற்றோர் வந்து மீண்டும் பிள்ளைகளை கல்வியறிவுக்குள்ளே தான் செலுத்த முற்படுவாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கல்வியறிவு பின்புலம் இல்லாத பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, பெரிய அளவில் அந்த பிள்ளைகளை வந்து ஆரம்ப கல்வி கற்றுக்கிறது சரிடா, எழுத படிக்க தெரியணும் போதும் அப்படின்னு சொல்கிற மனநிலை உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்களும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இது இருக்குது. இயற்கையாகவே மீனவ பிள்ளைகளுக்கு வந்து என்ன விஷயம்னா, என்னென்ன அரசு சலுகைகள் கிடைக்குது, மீனவ பிள்ளைகளுக்கு என்னென்ன அரசு வேலைகளில் வந்து சலுகைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அது அவ்வளோ சரியாக எனக்கு பார்க்க கிடைக்காத மாதிரி தெரியுது. வழிகாட்டுதலை நடத்துகிறாங்க, அதுக்கான அமைப்புகள் இருக்குது. மீனவ சமூகத்துக்கு அந்த மாதிரி பெரிய அளவில் அடிக்கடி நிகழக்கூடிய இது இல்லை, நடக்கலைன்னு சொல்ல முடியாது, எப்பயாவது ஒரு முறை நடக்குது. இதெல்லாம் வந்து அவங்க படிப்புக்கு முன்வர்றதுக்கு தூண்டுகோலாக இருக்கும். ஆனால் இது அந்த இதுகள்லாம் கிடைக்குதுல, அதுலாம் ஒரு முக்கியமான காரணியை நம்ம சொல்ல.
4: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே, நீங்கள் சொன்ன இந்த காரணங்கள், முதல்ல ஒற்றை பெற்றோராக இருக்கட்டும், அடுத்தது வறுமையாக இருக்கட்டும், அடுத்தது அவங்களுடைய மென்டாலிட்டி மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், ஒரு அலுவலகத்தில் போய் அடைய முடியாது, இது எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்துச்சு. கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த திட்டங்களும் அந்த சலுகைகளும் கூட வந்து ஒரு பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் எனக்கு பார்க்க தெரிஞ்சுது. உண்மையாகவே நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தையும் நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறேன்?
3: ஆ வணக்கம் அண்ணா, நான் பாமன் முந்தல்மனையிலிருந்து பேசுகிறேன், கருப்பையாக பேசுகிறேன்.
2: முன்னாடி நம்மளுடைய மீனவ பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதிகமாக வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இல்லாத ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் படித்தவங்களுடைய விகிதம் சரியாக 6% மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து காலங்கள் மாறிச்சு, இப்போ நம்மளுடைய கடல் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில், குறிப்பாக அந்த 2000களுக்கு அப்புறமா, இந்த 25 வருடமும் இந்த கல்வி வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரத்துலேயும் கூட படிக்க போகாத குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்க போகல அப்படின்ற காரணம். இந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: படிக்க இப்போ உள்ள காலங்களில் வந்து நிறைய பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துகள்லேயே அதிகமான ஸ்கூல்கள் இதுகள்லாம் இந்த மாதிரி இப்போ வர வந்துருச்சு தோணிச்சு இப்போ உள்ள பெரும்பாலும் காலத்தில். ஆனால் சிறு பசங்க இதுகளை வந்து நம்ம அந்த கடல்புற ஏரியாக்களில் வந்து இந்த லீவ் டைங்களில் ஒரு சில நேரங்களில் ஆள் இல்லாமல், ஆள் இல்லாத பற்றாக்குறைக்கு சின்ன பசங்களை வீட்டில் பசங்களை கூட்டிகிட்டு போகிற நேரங்களில் என்ன பண்ணிடுறான், இப்போ எப்பயுமே ரெகுலராக ஒரு சின்ன பையனுக்கு 10 ரூபா 20 ரூபா ஒரு நாளைக்கு செலவுக்கு கொடுக்குறோம்னா, கடலுக்கு வந்துட்டான், வேலை இதுக்கு பார்த்துருக்கான், கஷ்டப்பட்டுருக்கான், சரி இன்றைக்கி கூட என்ன எதையாவது வாங்கி சாப்பிடுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 50 ரூபாயா 100 ரூபாயா கொடுக்குறோம். அப்போ அந்த சிறு பையங்க என்ன நினச்சிட்றாங்க, நம்மளுக்கு கடலுக்கு போனால் அப்போ இப்போயே 100 ரூபா 50 ரூபா கொடுக்காத, அப்போ நம்ம கடலுக்கு ரெகுலராக போனோம்னா நம்மளுக்கு காசு அதிகமாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்க கடலுக்கு போயிடுறாப்ல. ஒரு சில பசங்க குடும்ப சூழ்நிலைக்காகவும் போகிறாங்க, போகிறவங்களை ஆனால் நம்ம தடுக்க முடியாத சூழ்நிலையும் ஆயிடுது. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்துலேயும் வர்றாங்க. அதை பார்த்து பெரியவங்க, வீட்டில் உள்ளவங்க பார்த்து சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினா நிப்பாட்டலாம் சின்ன பசங்களை.
2: உங்களை பொறுத்தளவுக்கு கல்வி அப்படின்றது வந்து இப்போ நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக வந்து படித்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், கல்வி அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய தொழிலுக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப உறுதுணையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து படிப்பு தான் வந்து கடலுக்கே ரொம்ப உதவுது. எப்படின்னா இப்போ வந்து எங்களோட முன்னோர்கள்லாம் வந்து கரமதிப்புகளை வச்சு, கரமதிப்பு காடு மதிப்புகளை வச்சு ஒரு போயாவை போட்ட வளர்களை அந்த மாதிரி எடுத்து தான் பழகியிருக்காங்க. இப்போ வந்து அது மாதிரி பண்ணவே முடியல. சிபிஎஸ் இதுகளில் வந்து பல டெஸ்டிங்கள் இருக்குது. இப்போ 585, 80, 78, 72, 12 இந்த மாதிரி சிபிஎஸ்க்கு நிறையா மாடல்கள் வந்திருக்கு. இப்போ படிக்காதவங்க வந்து முதல் 12 இதுகளை யூஸ் பண்ணுறதே, மார்க் போடுறது எடுக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ நிறையா சேனல்களில் நிறையா மாடல்களில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ படித்தவங்க சொன்னால் அதில் அனுபவங்களை வந்து கூட பயன்படுத்தி இதுன்ற அளவுக்கு இது வந்துட்டாங்க. கடல்லையுமே இப்போ படிப்பு இருந்தால் எதையுமே நம்பி போகலாம். இப்போ ஒரு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, கிழக்கு மேற்கு இருக்குது தான் தெரியும். ஏன்னா தமிழ்லையும் சிபிஎஸ்சில் போட்டிருக்காது, இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இதில் வந்து படிப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் படித்தவங்க தான் டிரைவராகவும் போகிறாங்க, போட்டுகள்லேயும் போகிறாங்க. சின்ன பசங்களுமே படித்தவங்க தான் போட்டுகள்லேயுமே படகு எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க. மொத மாதிரி உள்ள இதில் பெரிய ஆளுக்க ஆத்துவாதிகள்லாம் சும்மாவே வருவாங்க. இப்போ உள்ள நேரத்தில் பண்ண முடியல. பெரிய ஆளுக்களே பரவாயில்லப்பா, இப்போ உள்ள மொத உள்ள காலகட்டங்க மாதிரி இல்லை, இப்போ நாங்களே தொழில் பண்ண முடியாது அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு படிப்பு வந்துருச்சு. இப்போ ரொம்ப படிப்பு வந்து இங்கே கடற்கரை ஏரியாக்கள்லேயுமே ரொம்ப உதவியாக இருக்குது. அதனாலவே எல்லாருமே ரொம்ப முயற்சி எடுத்து படிக்கணும். நம்ம படிக்காமல் கடலுக்கு போகிறத படிச்சுட்டு நம்ம கடலுக்கு போகலாம். படிக்காமல் வந்து ஒரு பெரிய வேலை இதுகளுக்கு போக முடியாது. படிச்சிருந்தால் கடலுக்கும் போகலாம், வேலைக்கும் போகலாம். இந்த மாதிரி நிறையா இதுகள் இருக்குது. கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி அது உண்மை தான். இப்போ ஒரு ஏரியாவுக்கு போனோம்னு சொன்னால் எதுவுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். படித்தவங்க வந்து டக்குன்னு இங்கே இங்கே இப்போ ஒரு பேங்குக்கு போனாலுமே அதை பாம்பை புல்லோ பண்ணுறது இதுகளுக்குலாம் எங்களுக்குலாம் இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள்லாம் அடுத்தவங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குற மாதிரி இருக்குது கடலுக்கு போகிறவங்க. இதே இது கடலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் படிச்சுட்டு கடலுக்கு போனால் அங்கேயும் போய் எதுனாலும் அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்க தேவையில்ல, நாமளே அந்த உதவியை நம்மளே பண்ணிக்கிறலாம். பிறருக்கும் உதவுற அளவுக்கு நம்ம பயன்படலாம். அதான் கல்வியை பொறுத்தளவுக்கு நாங்கள்லாம் படிக்காமல் ரொம்ப வருத்தப்படுறோம், படிச்சிருக்கலாமே ரொம்ப தவிக்கிறோம். அதனால் இப்போ உள்ள இளைஞர்களும் சரி சிறுவர்களும் சரி படிப்பை வந்து தவறாமல் படிச்சிருங்க.
2: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே சின்ன பசங்க எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுக்கு வந்து இன்றைக்கி படிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்குது. குறிப்பாக கைகளே வச்சுருக்கிற மொபைலில் இருந்து வெளி இடங்களுக்கு ஊருக்கு போகும்பொழுது இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து படிப்பு அப்படின்றது நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துதோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் வாதமும் கூட நம்மளுக்கு எழலாம். ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: ரொம்ப நன்றி அண்ணா.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். உலகத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கிய மொழிகள்ல தமிழ் மொழியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதோட இலக்கிய நடை ரொம்ப அழகாவே இருக்குங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த கற்றவர், அதாவது படிச்சவங்களுக்கான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவன், பண்டிதன், விஞ்ஞானி, புலவர், அறிவுடையார், கற்றார், சான்றோன், ஞானி, வித்துவான், கவி இப்படின்னு பல விதமான சொற்கள் இந்த கற்றவருக்கு மட்டுமே இருக்குது. கல்லாதவர், அதாவது படிக்கல ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனா ரெண்டு வார்த்தை, ஒண்ணு படிக்கல அப்படின்றது, இன்னொன்னு கல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நல்ல அருமையான ஒரு பழமொழியும் கூட தமிழ்ல இருக்குது. என்ன அப்படின்னா, பொருள் கொடுத்து கொள்ளா இருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குற மாதிரி படிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றது தமிழ் மொழியுடைய ஆழமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு தூரத்துக்கு அருமையான கல்வியை நம்மளுடைய பகுதிகளில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் கற்றுக்கலை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100%-90% மக்கள் எல்லாருமே கல்வியை தங்களுடைய குழந்தைகளுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றதையும், குறிப்பாக என்ன காரணங்களுக்காக நம்மளுடைய நெய்தல் பகுதிகளில் குழந்தைகள் கல்வி கற்காத சூழ்நிலை வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். அன்னைக்கு ஒரு சின்ன பையனை பார்த்தேங்க. இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகல. தொடர்ச்சியா ஒரு 3 நாள் வந்து அவன் ஸ்கூல் டைம்ல வெளியில நிக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏன்டா ஸ்கூலுக்கு போகலையா, இன்னைக்கு லீவு போட்டிருக்கியா அப்படின்னு யதார்த்தமா கேட்டேன். அப்போ சொன்னா இல்லை நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொன்னான். ஏன்டா ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்டப்போ சொன்னா ரொம்ப வேடிக்கையாக இருந்தது எனக்கு அவனுடைய பதில். என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்கலை அதனால நான் போகலை அப்படின்னு சொன்னான். ஏன்டா பிடிக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது ரொம்ப போர் அடிக்குது, அதே மாதிரி நிறைய படிக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். உண்மையாகவே பள்ளிக்கூடங்களில் வந்து இன்னைக்கு நிறைய தளர்வுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கையில் எப்பயுமே ஒரு கம்பு குச்சி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர்கள் கையில் பாட புத்தகங்களை தவிர வேறு எதுவுமே இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களை கண்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமும் கூட இயற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி குழந்தைகள் வந்து நிறைய காரணங்களுக்காக படிக்காமல் இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மரிய ஆரோக்கியம் அண்ணா சொன்ன மாதிரி வறுமை அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஒற்றை பெற்றோர் அப்படின்றது ரெண்டாவது காரணம். அதாவது ஒன்று அப்பா இல்லை, இல்லைன்னா அம்மா இல்லை. அப்பா இல்லாத குழந்தைகள் பெரும்பாலும் படிக்கிறதுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது 90% உண்மையாக இருக்குது. அதே போல் கடல் தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றதும் இருக்குது. அதாவது ஒரு 11th படிக்கிற குழந்தை இல்லை, 12th படிக்கிற குழந்தை இல்லை, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை அப்படின்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த உடனடி சம்பளத்தை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு படிக்கிற எண்ணங்கள் வர்றது கிடையாது. இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. குறிப்பாக மே மாதம் அதாவது கோடைக்கால விடுமுறைகளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் தொழிலுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கடல் தொழிலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானம் அவங்களுக்கு தொடர்ச்சி ஆகிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே நெய்தல் பகுதியிலே இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையை சிரமப்படுத்துது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் அதே போல் குறிப்பாக மாணவர்களுக்கு பணச்சூழ்நிலை அப்படின்றது வந்து ஒரு காரணமாக கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றத நினச்சி நம்மளுடைய அரசாங்கங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இன்னைக்கு கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை உலகம் ஒரு நவீனமயமான உலகமா இருக்குது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு அம்மா கிளம்ப ஆரம்பித்தாலும் கூட வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆயிடுது. அந்த மாதிரி லேட் ஆகும் பொழுது நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காலை உணவை தவிர்த்துட்டு ஸ்கூலுக்கு போகிற நிலைமைகள்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்காக காலை உணவு அப்படின்றது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த காலை உணவு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் நம்மளுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்கும். இடையில ஒரே ஒரு காஃபி குடிக்கலாம் இல்லை டீ குடிக்கலாம். இதை தவிர்த்து நம்மளுடைய காலை உணவு அப்படின்றது எதுவுமே இருக்காது. அப்போ காலை உணவை நம்ம எப்பயுமே தவிர்த்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதே நேரத்தில் குறைந்த வயதுடைய குழந்தைகளுக்கு இது ஒரு ஊட்டச்சத்து பிரச்சனையும் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் யோசித்து கொண்டு வந்த திட்டம் தான் காலை உணவு திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டிய ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச பாடநூல்கள், கல்வி உதவித்தொகைகள் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரணத்தை ஏற்படுத்திய காலம். அந்த நேரத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா கல்வி தடைபடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டமும் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதே போல் இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள் திட்டம், அதே போல் நான் முதல்வன் அப்படின்ற திட்டம். இது எதற்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டமாக செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் புதுமை பெண் திட்டம், இது வந்து நீங்கள் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுக்கப்படுது பெண்களுக்கு. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் இதே மாதிரி செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்றது. அதனால கல்வி சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே இன்னும் நிறைய உதவித்தொகைகளும் கூட வழங்கப்படுது. குறிப்பாக தேசிய கல்வி உதவித்தொகை அது கொடுக்கப்படுது. அரசு உதவித்தொகை, இது வந்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி உதவித்தொகை. தனியார் உதவித்தொகைகள் வருது, அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு நிறுவனங்களில் இருந்தும் தனி நபர்களுடைய கல்வி உதவித்தொகைகளும் கிடைக்குது. அதே போல் குடும்ப வருமான அடிப்படையிலான உதவித்தொகைகளையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெறுவதற்கு உங்களுடைய பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் நீங்கள்

குறிப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட கேட்டிங்கனாலே இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக உங்களுடைய கல்வி சூழ்நிலையை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தொடர் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி. ஏன்னா நம்ம காலையிலேருந்து அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிருப்போம். படித்ததுக்கப்புறமா அந்த குவஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஐயோ என்ன படித்தேன் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம். இது ஒரு பதட்ட சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் நமக்கு. அப்போ படிக்கிறது மறக்காமல் இருக்கணும்னா நம்மளுக்கு நினைவாற்றல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது கொடுக்கக்கூடிய ஒன்று தான் கடல் உணவு அப்படின்னு சொல்லலாம். கடல் உணவுகளில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்திங்கன்னா மூளையுடைய செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்தாக இருக்குது. அல்சைமர் அப்படின்ற குறைந்த நேர நினைவாற்றல் இழப்பை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஒமேகா 3 சத்துக்கு இருக்குது. அதே போல் இது நம்மளுடைய அறிவாற்றல் திறனையும் மேம்படுத்துறதுக்கு உதவுது, நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவுது. அதே போல் மனசோர்வு வராமல் தடுக்கிற இந்த ஒமேகா 3 சத்து நிறைந்த மீன்களையும் கடல் உணவுகளையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க, அவங்க நல்லாவே படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடலுக்கு ஏற்றாற் போல எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட நல்ல படிப்பு, நல்ல கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இந்த நவீன உலகத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நாளை மறுநாள் நம்மளுடைய மீன்பிடி தொழிலுக்கு கண்டிப்பாக படிப்பு அப்படின்றது அவசியம் என்ற சூழ்நிலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையானாலும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஓடையாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஜே தீபலக்ஷ்மி எழுதின வேதாளம். ஆதிராக்கு உடம்பெல்லாம் கூசுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கூட அவங்களால யோசிக்க முடியாத படிக்கு தலை நல்லா சுத்துச்சு. பெரிய அந்த உருவத்தோட கைகள் தன்னோட உடம்பு மேல சில வினாடிகள் அத்துமீறியதையும் அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு ஓடி மறைஞ்சதையும் ஆதிராவால நம்பவே முடியல. கத்தவோ கூச்சல் போடவோ முடியாதபடி ஆதிராவோட உணர்வுகள் செயலிழந்து போச்சு. அவங்க நின்னுட்டு இருந்த இடமும் சூழலும் ரொம்ப அந்நியமா இருந்துச்சு. என்ன செய்யறது? யார் பேரை சொல்லி கத்துறது? இப்போ அகல்யாக்காவும் இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் ஆதிராவோட மனசுல அலப்பாஞ்சபடி இருந்துச்சு. ஆதிராக்கு அப்படி என்னதான் ஆச்சு? வெளியூர்ல காலேஜ் படிச்சுட்டு வீட்டுல இருந்தபடியே ஆதிரா போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சபடியே பரீட்சையை எழுதினபடியும் இருந்தாங்க. வயசான பெற்றோர் மட்டுமே இருந்தவங்களோட வீட்டுல அமைதியும் தனிமையும் கடமைகளும் பழகி போச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆதிராவோட பெரியம்மா பொண்ணு அகல்யா அவங்களுக்கு போன் பண்ணிருந்தாங்க. ஹலோ ஆதிரா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நல்லா நிம்மதியா இருக்கேன். ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரு அவரு சொந்தக்காரங்களோட ஒகேனக்கலுக்கு டூர் பிளான் பண்ணிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டாரு, அதான் எனக்கு நீயும் ஞாபகத்துக்கு வந்த. நீயும் எங்க கூட டூர் வரியா? அப்படியா, நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, நிஜமா தான் சொல்றேன். என் அம்மா அப்பாவும் சரி, உன் அம்மா அப்பாவும் சரி, வயசானவங்க, உடம்புக்கு வர முடியாதவங்க. அதனால அவங்கள கூட்டிட்டு போய் சிரமப்படுத்த வேணாம். அதனால என்ன பண்ண, நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, நம்ம அப்படியே டூருக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லும் போது ஆதிரா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி ஆதிராக்கு அவங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட டூருக்கு போகணும்னா ஆதிராவை அப்ப கேட்கணுமா என்ன? ஒரே வார்த்தையில சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அக்கா சொன்னது போலயே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு டூருக்கு போறதுக்கு ஆதிரா ரெடி ஆயிட்டாங்க. அகல்யா வீட்டுக்கு போனதும் ஒரு நாள் அங்க தங்கினாங்க. அப்புறம் சுற்றுலாக்குனே ஏற்பாடு செய்யப்பட்ட மினி பஸ்ல அகல்யாவோட புகுந்த வீட்டுக்காரவங்க எல்லாரும் ஏறியாச்சு. பஸ்ல அவங்க எல்லாரும் ஏறினதும் சின்ன பசங்கள்லாம் போட்ட கூச்சல்ல அந்த தெருவே அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. அகல்யாவை அன்போட கட்டி பிடிச்சபடி அவங்க அக்கா பொண்ணு காவ்யா அப்படியே அன்போட அவங்க சித்திக்கு முத்தம் கொடுத்தா. பஸ்ல காவ்யா அவங்க சித்தி கூட தான் உட்கார்ந்திருந்தா. வேதாளம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் MKS ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
3: என் பேர் லட்சுமி பிரபா. மாவட்டம் திருக்கோலாச்சாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். தேவர் உதவி அவர்கள் ரொம்ப சமயமாக இருக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வச்சுமைய அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
1: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: கல்யாணம், காருக்குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
7: பெண்களுக்கு
8: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க. ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
7: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஏ அகல்யா, யாரு இதான் தங்கச்சியா? என்ன இன்ஜினியருக்கு படிக்கிறான்னு பார்த்தா இஞ்சி துண்டு மாதிரி இத்தினோண்டு இருக்கா? கலகலப்பா பேசி பழக மாட்டாளா? அமைதியா உட்கார்ந்துருக்கா? அப்படிலாம் இல்ல அண்ணி, அவ எடுத்தோன்னே எல்லார்கிட்டயும் நல்லா பழக மாட்டா. ஆனா பழகிட்டான்னு வைங்க, பாசத்தை அப்படியே மழை போல பொழிஞ்சிருவா. அது சரி, நல்ல பொண்ணு. ஆதிரா அந்த ஒகேனக்கல் ஏரியோட அழக நல்லா ரசிச்சாங்க. இயற்கை காத்த நிம்மதியா சுவாசிச்சாங்க. அகல்யாவோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு அழகா போட்டோவும் எடுத்தாங்க. ரீல்ஸ் போட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. குழந்தைங்களையும் சில அக்காக்களையும் சேர்த்துக்கிட்டு டான்ஸ் கூட ஆடினாங்க. பொழுது எப்படி போச்சுன்னே தெரியல, ராத்திரியும் ஆச்சு. ரிசார்ட்க்கு போனதும் எல்லாரும் அவங்கவுங்க தூங்க போற இடத்துல போய் நிம்மதியா படுத்து தூங்கியாச்சு. ஆனா அகல்யா மட்டும் அவங்களோட தங்கச்சியை கூப்பிட்டாங்க. அதே இங்க வாடி, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. ஏங்கா, டாக்டர் கிட்ட போலாமா? அதெல்லாம் வேணாண்டி, என் கூட இருந்து கொஞ்சம் தைலம் மட்டும் தலையில தேய்ச்சு விடுறியா, அது போதும் எனக்கு. சரிக்கா, நீ முதல்ல என் மடியில தலை வச்சு படு, நான் உனக்கு தைலம் போட்டு விடுறேன் அப்படின்னு ஆதிரா சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தைலத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அக்காக்கு தேய்ச்சு விட்டாங்க. நிம்மதியா தூங்கின அகல்யா காலையில பொழுது விடிஞ்சு எந்திரிக்கவும் தலைவலி இல்லாம ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருந்தாங்க. அந்த அதிகாலை பொழுதுல எல்லாரும் மேலகிரி மலைக்கு ஹைக்கிங்கும் போனாங்க. அடி மேல அடி வச்சு ஒவ்வொருத்தரும் மெதுமெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆதிரா மட்டும் வேகமா நடந்து போனாங்க. நாட்டிய தாரகை பத்மினி அவர்களே, என்ன ஆடி அசைஞ்சு வரீங்க, இது ஹைக்கிங் அப்படின்ற குரல் கேட்கவும் ஆதிரா ரொம்ப உற்சாகமானாங்க. யார் அப்படி சொன்னதுன்னா அகல்யாவோட சின்ன மாமனாரான நாராயணன். பின்னாடி மெதுமெதுவா வந்துட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து அவர் அப்படி சொன்னார். டூர் போற எல்லா குழுலையும் லைஃப் ஆஃப் த பார்ட்டின்னு கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படித்தான் நாராயணனும் அந்த டூருக்கு வந்திருந்த எல்லாருக்கும் இருந்தார். ஆதிராவுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே நாராயணனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவங்களோட சுறுசுறுப்பு, நல்ல குணம், இது எல்லாமே அவரை வியக்க வச்சுச்சு. மெதுமெதுவா நடந்து அவரு ஆதிரா கிட்டையும் போயிட்டாரு. ஹாய் அங்கிள். ஹாய்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ட்ரெக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த மலையவும் இங்க இருக்கிற இயற்கை சூழலையும் பார்க்கும்போது அவ்வளோ நிசப்தமா நிம்மதியா இருக்கு. அப்படிங்களா அங்கிள், ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க, நடந்து போய்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாருடைய ட்ரெக்கிங் பயணம் இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் அந்த ட்ரெக்கிங் வந்த எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. மதியான நேரமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கதையெல்லாம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அலையுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வேதாளம் அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். மத்தியான வேளையும் வந்துச்சு. நாராயணனோட மனைவி காலியா இருந்த ஒரு சீட்ல போய் அப்படியே படுத்துட்டாங்க. ரொம்ப இயல்பா சகஜமா எல்லார்கிட்டயும் பழகுன நாராயணன் கிட்ட ஆதிரா போய் உட்கார்ந்துட்டாங்க. சின்ன பசங்க எல்லாம் ஒரு பக்கம் போய் விளையாடிட்டு இருக்க, வயசானவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்க, எல்லாரும் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிடுறவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, தூங்குறவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, வேடிக்கை பாக்குறவங்க வேடிக்கை பாத்துட்டு இருந்தாங்க. அகல்யாக்குதான் சரியான கால்வழி வந்துருச்சு. அப்படியே போய் அவங்க பெட்லயும் படுத்து தூங்கிட்டாங்க. அமைதியா உட்கார்ந்திருந்த ஆதிராக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உலாவணும்னு தோணுச்சு. அந்த ரெசார்ட்ட அமைதியா சுத்தி பாத்துட்டு இருந்தாங்க. இயற்கை எழில் சூழ அழகா இருந்த அந்த மலைப்பகுதி கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. தூரத்துல எரியற மின் விளக்குகள் எல்லாம் மின்மினி பூச்சிகளாட்டம் கண்ணுக்கு விருந்தா இருந்துச்சு. குழு குழுன்னு அடிக்கிற அந்த காத்து, அப்புறம் பச்சை பசியல் இருக்கிற அந்த புல்வெளிகள்லாம் அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. ஆதிராக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தூக்கம் கண்ணு சொருகிட்டு வர அவங்க ரூமுக்கும் போயாச்சு. நல்ல தூக்கம் ஆதிராக்கு. அது காலையில முழிப்பு தட்டி கண்ணை முழிச்சு பார்த்தப்போ நல்ல குளிர், அரை இருட்டாவும் இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து மசாலா டீயோட வாசம் அப்படியே மெதந்து வந்துச்சு. ஆதிராக்கு மனசுல உற்சாகம் கொப்பளிச்சுச்சு. ஆனா ஆதிராவோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. பாத்ரூம்க்கு பல்லு விளக்கலான்னு போய் லைட்டை தான் ஆன் பண்ணாங்க. உடனே பின்னாடி இருந்து ரெண்டு கைகள் ஆதிராவோட உடம்ப இறுக பிடிச்சது போல இருந்துச்சு. என்ன ஏதுன்னு அவங்களோட புலன்கள் அறிவுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே காட்டமான மதுவோட நெடியும் வீசுச்சு. சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அருவறுப்பான கைகள் அவங்கள தீண்டுச்சு. சி அப்படின்னு திமிரி விலகிறதுக்கு முன்னாடி அந்த நபர் ஓடி போயிட்டான். அந்த நபரோட முகத்தை பார்க்கும்போதுதான் ஆதிராக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யார ரொம்ப சகஜமா நல்ல மனுஷனாட்டம் பழகுறாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த நபர் தான் இந்த கேவலமான காரியத்தை பண்ணான்னு நினைக்கும் போது ஆதிராக்கு அழுக அழுகையா வந்துச்சு. அந்த நபர் யாரு தெரியுமா? ரொம்ப நல்லவராட்டம் பேசின நாராயணன். ஆமா, அகல்யாவோட சின்ன மாமனார். அவமானம், நம்பிக்கை துரோகம், குற்ற உணர்ச்சின்னு எல்லாம் கலந்துகிட்டு ஆதிராவோட தொண்டையில ஒரு முள்ளு பந்தாட்டம் உருக்கொண்டு போச்சு. கண்ணீர் அவங்களோட கண்கள்ல கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட சொல்றது, என்ன செய்யறது? ஒரு பொண்ணு பொது வெளியில இந்த மாதிரி தனக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு எதிர்பார்த்து இருக்க முடியுமா? ஒரு சில அழுக்கு ஆண்மனங்களோட வக்கிர தொடுகையில இருந்து எந்த பொண்ணும் தப்பிக்க முடியாத நகர சூழல்ல வளர்ந்தவங்க தான் ஆதிரா. ஆனா இப்படி ஒரு விபரீதத்தை என்னைக்குமே அவங்க நினைச்சு பார்த்ததே இல்லை. குதூகலமா வானத்துல பறந்துகிட்டு இருந்த ஆதிராவோட அழகான மனசு சுட்டு வீழ்த்தப்பட்டது போல துடி துடிச்சு போச்சு. இப்பவே எல்லார்கிட்டயும் போய் அந்த ஆளோட செய்கையை சொல்லணும்னு அவங்க தவியா தவிச்சாங்க. ஆனா ஆதிராவுடைய ஒரு மனசு அவங்கள போய் இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லுச்சு. பாவம், தாங்க மாட்டாங்க. எல்லாரோட மனநிலையும் கெட்டு போகும். ஆனா என் மனசும் தாங்க மாட்டேங்குதே. என் நெஞ்ச ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கே. எத்தனை நாளைக்கு இது மனசுலயே பூட்டி வச்சுட்டு இருக்க முடியும்? இது நல்லது இல்லையே. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம துடி துடிச்சு போயிட்டு இருக்கேனே. இந்த நிலைமையை நான் எப்படி கையாளுவேன்? கடவுளே, எனக்கு ஒரு வழியை காட்ட மாட்டியா அப்படின்னு ஆதிரா அவங்க மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்தாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அக்கா எந்திரிச்சதும் மொத வேலையை அதை சொல்லிருவோம். வேற வழியே இல்லை. வேற யார்கிட்டயும் போய் சொன்னா அது ரொம்ப தப்பா போயிரும். அக்கா கிட்டதான் அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு குமுறி போன தன்னோட மனசை அடக்கிக்கிட்டு எல்லார்கிட்டையும் சகஜமா பழகினபடி காலை உணவையும் ஆதிரா சாப்பிட்டாங்க. தான் எந்த தப்புமே பண்ணாதபடி ரொம்ப நல்ல ஆளாட்டம் அப்படியே நாராயணன் சிரிச்சு சிரிச்சு எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஆதிராக்கு அந்த ஆளை பார்த்ததுமே ஆத்திரத்துல மண்டை வெடிச்சுச்சு. நேரம் ஆக ஆக அவங்களோட கோபம் உச்சி தலைக்கு ஏறிச்சு. சொல்லாம பதுக்கி வச்சிருக்கிற ரகசியத்தை கண்டிப்பா தன் அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவங்க துடியா துடிச்சாங்க. நாராயணனால ஆதிராவை நிமிந்து கூட பார்க்க முடியல. ஆதிராவோட மனசு துன்பத்தால துவண்டு போய் நீண்டு வளைஞ்ச கொடியா அவங்கள இறுக்கி தனிமைப்படுத்துச்சு. ஆனா அக்கா கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு இப்ப வரைக்கும் நேரம் கிடைக்கவே இல்லை. இப்ப சொல்லலாமா அப்ப சொல்லலாமான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியா மதிய வேளையும் வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரிசார்ட்ல இருக்கிற அந்த கிச்சன்ல அவங்க அக்கா பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு முடிவெடுத்து ஆதிரா அவங்க அக்கா கிட்டயும் போனாங்க. கிச்சன் கதவையும் சாத்திட்டாங்க.

அக்கா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் சொல்ல போறதை கேட்டு நீ டென்ஷன் ஆக மாட்டில்ல. முதல்ல பொறுமையா கேளு, அப்புறமா அதுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு நீயே சொல்லு. ஆதிரா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இப்ப நான் நீ சொல்றத கேக்குற நிலைமையில இல்ல. அப்புறமா நான் கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்பிடுவோம்ல? சரிக்கா. ஆதிரா கிச்சனை விட்டு வெளியிலயும் போயிட்டாங்க. அவங்களோட மனசுல பாரம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அக்காவை பத்தியும் யோசிச்சாங்க. விஷயத்த அவங்க அக்கா கிட்ட சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நிறைய யோசிச்சபடி ஆதிரா அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. எவ்வளவு தைரியம்டா, என் தங்கச்சி கிட்டே இப்படி நடந்துப்பியா, போருக்கு ராஸ்கல் அப்படின்னு திட்டுவாங்கன்னு கூட நினைச்சாங்க. கற்பனையில அவங்க மனசு அவங்க கட்டுப்பாட்டிலேயே இல்லாம போச்சு. ஒரு வழியா அந்த டூருக்கு வந்த எல்லாரும் பஸ்லயும் ஏறியாச்சு. பொழுதும் சாஞ்சிருச்சு. பஸ்ல எல்லாரும் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆதிரா அவங்க அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியிலயும் போனாங்க. ரூம்ல ஒரு சில பொருட்களை விட்டுட்டதாகவும் அதை எடுத்து கொண்டு வரணும்ன்றதுக்காகவும் அவங்க அக்காவை கூட்டிட்டு போற விஷயத்த அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ரெசார்ட்ல இருக்கிற ஒரு ரூம்குள்ளயும் போனாங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.
0: என்னடி என்ன பொருளை மிஸ் பண்ண, சீக்கிரம் எடு, பஸ்ல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, நான் எதையும் மிஸ் பண்ணல, எனக்கு இங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்து பேசணும்னு வருவேன், ஆனா நீ வேலை வேலைன்னு பிஸியா இருப்ப. உன்னை நம்பிதானே வந்தேன், உன்கிட்டதானே நான் சொல்ல முடியும். ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுக்குறியா? என்னடி என்னாச்சு அப்படின்னு ஆதிராவோட அக்கா கேட்க, தனக்கு நடந்த அசம்பாவிதத்தை தன் அக்கா கிட்ட ஒன்னு விடாம ஆதிரா சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற, இவ்வளவு நடந்துருச்சா? நான் அவரை என்னவோ நினைச்சனே, இவ்வளவு கேவலமான ஆளா இருந்திருக்காரு. ஆமாக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? நாளைக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க மாட்டாருன்னு என்னக்கா நிச்சயம்? இங்க பாரு, நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எனக்கு டான்ஸ் ஆடினியே, அப்ப கூட நான் கண்ணு காமிச்சேன், நீதான் புரிஞ்சுக்காம அவர் கூட பேசிட்டு இருந்த, அப்புறம் நல்ல ஜாலியா டான்ஸ் கூட ஆடுன. என்னக்கா சொல்ற, அவரு தப்பான ஆளுனு எனக்கு எப்படிக்கா தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கொஞ்சமாச்சும் அடக்கமா இருந்திருக்கணும். பாவம் வீட்டுல ஒண்டி போய் கிடக்குறியன்னு கூட்டிட்டு வந்தா ஓவரா ஆட்டம் போட்ட. 4 வருஷத்துல காலேஜ்ல இஷ்டப்படி நீ ஆட்டம் போட்டதெல்லாம் பத்தாதா? வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாது? என்கிட்ட இப்ப பஞ்சாயத்து வச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. இங்க பாரு ஆதிரா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். அவரு தப்பான ஆளுன்னு தெரிஞ்சா இதுக்கப்புறம் அவரை விட்டு விலகிடு, அவ்வளவுதான். உன் மேலதான் நான் தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். சரி கிளம்பு, இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாத. உன்னை கூட்டிக்கிட்டு வந்தது எனக்கு தான் தலைவலி, ஏன் கூட்டிட்டு வந்தேன் இருக்கு அப்படின்னு ஆதிராவோட அக்கா சொல்லும் போது அவங்களுக்கு கண்ணு கலங்கி போச்சு. அங்கேயே நிக்கிற, இவன் கூட ஏன் பேசுற, அங்கேயே போற, இங்கேயே நிக்கிற, அப்படி இப்படின்னு அம்மாக்களும் அக்காக்களும் சொல்றது எல்லார் வீட்லயும் வழக்கம் தான். ஆனா தான் கிட்ட ஒரு பொறுக்கி வரம்பு மீறினதுக்கு அப்புறமும் அதே சொற்களை வீசுறது எந்த விதத்துல நியாயம்? அவ்வளவுதானா? அந்த ராஸ்கலை யாரு எதுவும் செய்ய போறது இல்லையா? மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி தனக்கு எல்லாரும் தப்பான பட்டம் கட்ட போறாங்களா அப்படின்ற நினைப்பு ஆதிராவோட மனசுல வலியத்தான் கொடுத்துச்சு. அதை விடவும் தன்னோட மதிப்புக்கும் நம்பிக்கைக்கும் உரிய ஒருத்தவங்க ஒரு பொறுக்கிய பாதுகாக்கிறத தாங்கவே முடியல. உண்மை தெரிஞ்சதும் எல்லாரும் அந்த ஆள அடிச்சு விரட்டுவாங்கன்னு ஆதிரா கண்ட கனவெல்லாம் பொய்யாகி போச்சு. அவங்க அக்கா பேசின பேச்செல்லாம் ஆதிராவோட பொட்டுல அரைஞ்சது போல இருந்துச்சு. நாராயணன் மாதிரியான ஒரு சில கேவலமான வேதாளங்களை பாதுகாக்கிறதே குடும்பம்ன்ற முருங்கை மரங்கள் தான். மனசுல ஏறின கவலை எல்லாம் மனசோடே பூட்டி வச்சுட்டு அந்த பஸ்லயும் ஆதிரா ஏறிட்டாங்க. டூருக்கு வரும்போது எப்படி அவங்க சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த சந்தோஷம்லாம் காணாம போய் இருண்ட முகமாகி அவங்களுக்கு போச்சு. பஸ்ஸும் கிளம்பிருச்சு. கொஞ்ச நேரத்துல வண்டி நல்லா பயணப்பட ஆரம்பிச்சுச்சு. ஆதிராவோட வீடும் வந்தாச்சு. நைட்டு 1:12 இருக்கும். ஆதிராவோட வீட்டுல அவங்கள இறக்கி விடுறதுக்காக அவங்க அக்கா அகல்யா பஸ் விட்டு இறங்கினாங்க. அப்ப தன் தங்கச்சியோட கைய பிடிச்சு, என்ன மன்னிச்சிரு ஆதிரா, நம்ம என்னமா செய்ய முடியும், இது சொன்னா நமக்கு தான் அசிங்கம், திட்டு விழும், தப்பா பேசுவாங்க அப்படின்னு ஒரு கையாளாகாத தனத்துல பேசினாங்க. ஆதிரா அவங்க அக்கா கிட்ட எதுவும் பேசல, அப்படியே கோவத்தோட அவங்கள நிமிந்து பார்த்தாங்க. அதுலயே ஆதிராவோட அக்கா தலை குனிஞ்சு போனாங்க. காலேஜ் படிச்சப்போ ஜீன்ஸ் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்னு தன்னோட விருப்பப்படி நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுதந்திரமா இருந்த தன்னோட அக்கா இப்பெல்லாம் சேலைய தவிர வேற எதுவுமே அணியறதில்ல, வேலைக்கும் போறதில்ல. ஆதிராக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க அக்கா மேல அபிமானம், மரியாதை, பாசம்னு எல்லாமே இருந்துச்சோ அது எல்லாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கழிவிறக்கமாகி மிஞ்சி போச்சு. அவங்க அக்கா முகத்தை பார்க்க கூட ஆதிராக்கு பிடிக்கல. இங்க பாரு, காவியாவ பத்திரமா பாத்துக்கோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஆதிரா அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. அகல்யாக்கு அவங்க தங்கச்சி சொன்ன வார்த்தை கண்ணத்துல பள்ளாருன்னு அரைஞ்சது போல இருந்துச்சு. தன்னோட சொந்த பொண்ணுக்கு அதே பிரச்சனை நடந்தா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அவங்க திக்கு முக்காடி போனாங்க. ஒரு தப்பும் பண்ணாத ஆள் போல நாராயணன் சிரிச்சு சிரிச்சு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான நிலைமை எப்பதான் மாறுமோ. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான நேயர் உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நிச ச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. ஜிங்கன ஜிங்கன ஜன ஜம் ஜம் ஜம் ஜிங்கன ஜிங்கன ஜன ஜம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காயம்பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4.
3: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தால்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பிஸ்தா மற்றும் காதலுக்கு மரியாதை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்ல பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.

0: உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
2: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எது?
1: பெண்.
0: பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்களினாலே என்ன பயன்?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை ராகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து.
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இனி உலகம் என் கையில்.
4: நானும் கூட
3: சம்யுக்தா. பகைவர்கள் படித்து பேசுவார்கள், நண்பர்கள் உயர்த்தி பேசுவார்கள், காதலன் அனைத்து பேசுவான், காதலி அழைத்து பேசுவான்.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Ni sa ni ga ga sa sa sa.

0: தாக்க தாண்டி கிண்ணத்தோம்மா அப்படி
1: சாரி பாபா தாக்க பாபா.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன் வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.